இணைந்திருக்கிறோம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல் காசியிலே நீராடி என தொடங்கும், கேட்கலாம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 3 நாள், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 19 தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் 5:57.

0: கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: மிருதுளா, உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட

0: மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். காரைக்கால் அருகே கீழ் காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் உள்ள ஹரிவன்ஷ் தானா பகத் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இரண்டாவது தெற்காசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அபாரமாக செயல்பட்டு தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் புத்தம் புது காலை புதிதாய் கிடைத்த இந்த நாளில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கூறி காலை தென்றலில் இணைகின்றோம். நேர்களே, நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 52, அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். குரல் மனைமாச்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாச்சித்து ஆயினும் இல். விளக்கம் இல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவருடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை. குரல் மீண்டும் மனைமாச்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாச்சித்து ஆயினும் இல். குரல் விளக்கம் இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை. குரல் எண் 52, அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். குரலும் விளக்கமும் கேட்டோம் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள்.
2: புரிதல். என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்று நாம் அடிக்கடி புலம்புவோம். உண்மை என்னவென்றால், நம்மை நாம்தான் சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஏன் ஒருவர் மீது அதிக அன்பு வைக்கிறோம்? புரியவில்லை. ஏன் மற்றொருவர் மீது அதிக வெறுப்புக் கொள்கிறோம்? அதுவும் புரியவில்லை. ஒன்றுமில்லாததற்கு கோபப்பட்டு கத்தினேனே, அது நானா? இன்று மலரினும் மெல்லிய புன்னகையோடு உறவாடுகிறேனே, அது நானா? இதுவும் நமக்கு புரியவில்லை. தன்னை அறிதல் ஒரு தவம் போன்றது. ஆன்மீகமும் சரி, அறிவியலும் சரி, தன்னை அறிதலை வலியுறுத்துகிறது. நமது உடல்நிலை, அதற்கு தேவையான உணவு, நமது மனநிலை, அதற்கு தேவையான உணர்வு, இவற்றை பற்றிய புரிதல் எல்லோருக்கும் வேண்டும். புரிய வேண்டுவதை புரிந்து கொள்ளாமையாலும், புரிய வேண்டாதவற்றை புரிந்து கொள்வதாலும் நமக்கு துன்பமே வரும். சரி, பிறரை புரிந்து கொள்வது பற்றி பார்ப்போம். பிறரை புரிந்து கொள்ளாமையால் தான் பல பிரச்சனைகள் நமக்கு வருகின்றன. அதைவிட ஒருபடி மேலே போய் தவறான புரிதலால் தான் அதிகம் பிரச்சனைகள் வருகின்றன. இன்றைய சூழலில் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்குச் செல்வதால் அவர்கள் குழந்தைகளுக்காக ஒதுக்கும் நேரமே மிக குறைவாக ஆகிவிட்டது. அவர்களோடு பேசுவதும் அருகிவிட்டது. பள்ளியிலிருந்து வரும் பிள்ளைகளிடம், இன்று பள்ளியில் என்ன நடந்தது, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று கேட்பதற்கு கூட நேரமில்லாமல், யூனிஃபார்மை மாற்று, இந்த ஆடையை அணிந்துகொள், டிஃபன் சாப்பிடு, ஹோம்ஒர்க் பண்ணு, டியூஷனுக்கு போ, இதை டேப் ரெக்கார்டரில் போட்டுவிடலாம் போல இதையே தினமும் பேசக்கூடிய பெற்றோர்களையும் நாம் பார்க்கிறோம். குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கினால் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். அவர்களது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். தீய நட்பு, தீய காதல் முதலியவற்றில் அவர்கள் சிக்கி தவிப்பதை தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்கு இடையேயும் சரியான புரிதல் வேண்டும். மனம் விட்டு பேசினால் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளே தீரும்போது, வீட்டில் ஒன்றாய் வாழும் கணவன் மனைவிக்கு இடையே

0: ஏயான பிரச்சனை தீராதா என்ன என்று நம் கையில் கைபேசி வந்ததோ, அன்றிலிருந்து தொலைவில் இருப்பவர்களை அருகிலும் அருகில் இருப்பவர்களை தொலைவிலும் வைக்கும் பணியை கைபேசி தொடங்கிவிட்டது. வீட்டில் இருப்பவர்களுடன் அதிக நேரம் செலவிட வேண்டும். தொலைவில் இருக்கும் உறவுகளை ஆண்டிற்கு ஒரு முறையேனும் சென்று கண்டு உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தன்னைப்போல் பிறரையும் நேசிக்க கற்றுக்கொண்டால் உறவுகளை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். புரிதலில்லா உறவால் பயன் ஏதும் இல்லை. நம்மை நாமே முதலில் புரிந்து கொண்டு நம்மோடு இருக்கும் மற்றவர்களையும் புரிந்து கொள்வோம். பாராட்டுதலும் பரிசுப் பொருட்களை தருதலும் சோதனை காலத்தில் உடனிருப்பதும் உடனிருப்போம் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதும் மிக அற்புதமான புரிதலை நமக்குள் ஏற்படுத்தும். யோசிப்போமே. உடம்பாடில்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று என்பார் வள்ளுவர். உடன்பாடு இல்லாதவர்களுடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டது என்பதை இதில் விளக்குகிறார். அகத்தில் உண்மையான உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கையானது ஒரு குடிசையில் நச்சுப்பாம்புடன் கூடி வாழ்ந்தார் போன்றதாகும் என்கிறார். புரிதல் இல்லா வாழ்க்கை இயந்திரத்தனமானது. இத்தகைய குடும்பத்தில் வளரும் குழந்தைகளும் மன நிம்மதியும் அமைதியும் இன்றி வாழ்வர். இது நம் தேசத்தின் எதிர்காலத்திற்கு நிச்சயம் நல்லதல்ல. நாம் நினைப்பது போல் நம் உறவுகள் இல்லையே என்று நினைக்கிறோம். இதே எண்ணம் அவர்களுக்கும் நம்மை பற்றி இருக்கக்கூடும் என்பதையும் புரிந்து கொண்டால் ஒரு இணக்கமான உறவுக்கு அந்த புரிதல் வழிவகுக்கும். கணவன் மனைவிக்குள்ளும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயும் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையேயும் அண்டை அயலாருடன் நமது உறவும் புரிதலோடு இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். விட்டுக் கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் நம்மோடு உடன் உறைபவர்களுக்காக நேரம் ஒதுக்குதலும் குடும்ப உறவுகள் எங்கெங்கு இருப்பினும் அடிக்கடி சந்தித்து மகிழ ஒரு சிறு விழா போல ஏற்பாடு செய்தலும் புரிதலை வளர்க்கும். முயற்சிப்போம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் வே. உலகம்மாள் அவர்கள்.
2: காலை தென்றலில் இனி பக்தி பாடல்கள் கேட்கலாம். அன்பு அனைவரையும் வாழ வைக்கும் சக்தி படைத்தது சுவாமி விவேகானந்தர்.

பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள், சொல்கின்றது திரு விவிலியம். காலை தென்றலில் இனி ஒலிக்கவிருக்கின்றது பாடல் ஜிக்கியின் குரலில்.

காலைத்தென்றலில் இணைந்திருக்கின்றோம். இறைவன் நினைவுடன் இருப்பவர் முகத்தில் ஒளி உண்டாகும் சொல்கின்றார் நபிகள் நாயகம். நிகழ்ச்சியில் நடந்ததாக ஒலிக்கவிருக்கின்றது பாடல் மதுரை என்.எம். முகமது குரலில்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நன்மை செய்து மனதை தூய்மையாக்குங்கள் சொல்கின்றார் கௌதம புத்தர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கின்றது பாடல் எல்.ஆர். ஈஸ்வரியின் குரலில்.

கருணையே ஆன்மீகத்தின் ஆணிவேர் சொல்கின்றார் ஔவையார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கின்றது பாடல் வாணி ஜெயராம் குரலில். நாம் இணைந்திருக்கின்றோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று வலம் பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் என்னென்ன தெரிந்து கொள்வோமா? இன்று காலை 7:30 சர்வதேச போர்க்கால பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. நண்பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை. தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 7:30 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி
1: வணக்கம் விவசாய பெருமக்களே,
2: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C முதல் 34°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C முதல் 24°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 km வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கைப்பூண்டு, கொளிஞ்சி, சனப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலேயே விழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 mm மேல் மழை பெறப்பட்டால் தீவனச்சோளத்திற்கு மேலுரமாக தலைச்சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 km வரையிலும் இருப்பதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு மூங்கில் குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தென்னை

0: உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழியெடுத்து உரமிட வேண்டும். காற்றின் வேகம் 12 கிலோமீட்டர் வரை இருப்பதால் கரும்பில் தோகையொறித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்க வேண்டும். சாய்ந்த பயிர்களை மண்ணணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்த வேண்டும். கரும்பில் பொக்கோ போயாங்கு நோய் மேலாண்மை செய்ய கரும்பின் குருத்து பகுதியில் மாவு பூச்சியின் நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு புரோஃபிகோனசோல் 1 மில்லி லிட்டர் அல்லது இமிடாக்ளோபிரிட் 17.8.3 மில்லி லிட்டர் மருந்தை 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து இந்த மருந்து கலவையினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும் 60வது நாள் 1.5 கிலோவும் மற்றும் 75வது நாள் 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்த கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 24/6/2026 அன்று காலை 10 மணி அளவில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிக்கு கட்டணம் ₹590 செலுத்த வேண்டும். பயிற்சியில் பங்கு பெறும் விவசாயிகளுக்கு வெள்ளாடு வளர்ப்பு புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். விருப்பமுள்ள விவசாயிகள் அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கட்டணத்தை நேரில் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் முதலில் கட்டணம் செலுத்தும் 30 நபர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கப்படும். மேலும் இது பற்றி அறிய அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0421224852 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இனி ஈரோடு விற்பனை குழுவின் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 17/6/2026 தொடங்கி பிரதி வாரம் புதன்கிழமை தோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை ஈனாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெறவுள்ளது. இம்மின்னணு ஏலத்தில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள், அரவையாலை மற்றும் நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்யவுள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள், காய்ந்த சப்பை துண்டுகள், கொட்டு பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன்பின் ரகம் வாரியாக தனித்தனியே பிரித்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளைபொருட்களுக்கு சரியான எடை, போட்டி விலை, விற்பனை தொகையில் எவ்வித பிடித்தமுமின்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில், அதாவது ஈனாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கேட்டுக் கொள்கிறார்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9940938 35
1: அல்லது
0: 8220464549
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணம்

0: ஆக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யுடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்று 7:30
3: கரையானுக்கு பேரு வெள்ளரும்பு தானுங்க. தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். இது ஆண் கரையான் வந்து ஈசல்னு நம்ம சொல்லுவோம். ரக்கை கொண்டு முளைச்சு நிறைய ஆயிடுச்சுனா கூட்டுட்டு வெளியே துரத்திட்டு.
2: கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின்

நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இன்று கேட்டுட்டு இருக்கோம் காலை தென்றல் நிகழ்ச்சியை. நேர்களே, இன்று காலை 7:30 சர்வதேச போர்க்கால பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். அதற்கு முன்பாக 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. இன்று நண்பகல் 12 வல்லுநரின் வார்த்தை நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. மாலை 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:32 ஏறும் ஊறும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்டகால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும்

0: பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயிர் மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். பச்சை பயிர் கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைங்களுக்கு, அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்ன குப்பை எப்படி பிரிக்கணும், 4 வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட்ல பர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள், அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னேன்.
0: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30ஆம் தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தை ஒட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேரம் 6:55.
3: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
5: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
6: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா என்ன நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து தோல் சார்ந்த பிரச்சனை பத்தி தான். அதுவும் சோரியாசிஸ் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படக்கூடிய பதறக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் இப்ப வரைக்குமே பார்க்கப்படுது. இந்த சோரியாசிஸ் எதனால வருது, இதுல ஒரே ஒரு டைப் தான் இருக்கா, என்னென்ன மாதிரி வகைகள் இருக்கு, அதை நம்ம எப்படி சரி பண்ணலான்றத பத்தி தான். சோரியாசிஸ்ங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது நம்ம பாடியில இருக்கிற இம்யூன் செல்ஸ் நம்மளோட நல்ல செல்ஸை எஃபெக்ட் பண்றதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்றோம். அதோட ஒன் ஆஃப் த டைப் இல்ல வெரைட்டி தான் இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்றது. நார்மலான ஸ்கின் பாத்தீங்கன்னா 28 ஒரு முறை ரெனியூ ஆகும். பட் இந்த சோரியாசிஸ்ல 3-4 ஒன்ஸே புதிய செல் ரெனியூ ஆகி ராபிட் க்ரோத் ஆகி டெத் செல்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே அக்யூமுலேட் ஆயிருக்கும். திக்கா ஒரு ரெட் பேச்சஸ் மாதிரி ஒயிட் செதில் செதிலா உதிர ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு சொல்றோம். சோரியாசிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கிறது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது திக்

0: ரெட் பேச்சஸா இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளை வெள்ளையா உதிரும், சில்வரி ஸ்கேல்ஸ் சொல்லுவோம். இது எல்போல, முட்டியில, தலையில கூட வரும், ஸ்கால்ப் சோரியாசிஸ் மாதிரி. அடுத்தது சிலது வந்து டிராப் டிராப்பா லீஷன் மாதிரி இருக்கும். இது மேக்சிமம் எக்ஸ்டர்னலா தாண்டி உள்ள தொண்டை பகுதியை கூட எஃபெக்ட் பண்ணும். சிலது பாத்தீங்கன்னா இந்த ரொம்பவே வியர்க்கிற இடத்துல மட்டுமே வரும், ஸ்கின் ஃபோல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த அக்குல்ல, துடை இடுக்குல, பிரஸ்டுக்கு கீழே மட்டுமே வரக்கூடிய ஒரு டைப் இருக்கு. இன்னும் சில டைப்ஸ் எல்லாம் ரொம்ப பஸ் ஃபில் ஆகி அந்த பஸ் வந்து வெளியே வர்ற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைக்கும் போகும். இனி ஒரு வெரைட்டி நல்லா வைடா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், சில பேருக்கெல்லாம் தொடை ஃபுல்லா இருக்கும், ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வெரைட்டியும் இருக்கு. இதோட காமன் காஸ் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸ்பங்ஷன் சொல்லலாம். இம்யூன் செல்ஸ் வந்து நல்ல சில மிஸ்டேக்னா எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அது மூலியமா இன்ஃபிளமேஷன் ஆகி பேச்சஸ் ஃபார்ம் ஆகுற ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அதுதான். அண்ட் அது போக இது வந்துருச்சு அப்படின்னா எதெல்லாம் இதை ஜாஸ்தி பண்ணுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ். சோ சோரியாசிஸ் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்குமா, தோல் வியாதி வந்துருச்சே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, அது இன்னுமே ஜாஸ்தி ஆகும். அண்ட் வேற வகையான இன்ஃபெக்ஷன், ஸ்கின் அலர்ஜி, ரொம்ப சில்லுன்னு இருக்கிற கிளைமேட், நீங்க ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கண்டிஷன் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா முடியும். அண்ட் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, மருந்தின் துணை தேவை. அந்த மருந்துகள் ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற மாதிரி ஆயுஷ் ஒருங்கிணை இந்த மருந்துகளா எடுத்துக்கோங்க. அண்ட் இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உணவு மூலியமான ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அதுல ஒமேகா 3 அதிகமா இருக்கிற ஃபிளாக்ஸ் சீட்ஸ், வால்நட், சியா விதைகள், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிற நெல்லிக்காய், பெரிஸ், கேரட் மாதிரியான விஷயங்கள். ஃபைபர் சத்து ரொம்ப முக்கியம். ஃபைபர் இதுலதான் எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருங்க. சுகரி ஃப்ரூட்ஸ், ஃபிரைட் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். டீடாக்ஸ் அடிக்கடி பண்ணிக்கோங்க. டீடாக்ஸ் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்கின் பேஷன்ஸ் பண்ணா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குங்க. மைல்டான சன்ல எக்ஸ்போஸ் ஆகுங்க. ரொம்ப ஹெவியா இருக்கிற சன் வந்து தேவையில்லை. மட் பாத் எடுக்கலாம். மண் குளியல் ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும், இன்ஃபிளமேஷனையும் கம்மி பண்றதுக்கு உதவியா இருக்கும். கோல்டு கம்ப்ரஸ் மாதிரி வச்சோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இயற்கை மருத்துவத்துல ரொம்ப முக்கியமான சிகிச்சை இந்த நீர் சிகிச்சை. அதுல கோல்டு கம்ப்ரஸ், கோல்டு வாட்டர் டிப் பண்ணி அந்த பேச்சஸ் மேல வச்சு எடுத்தாலும் இன்ஃபிளமேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் இதுல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகாம இருக்கிற மாதிரி யோகா பயிற்சிகள், சவாசனம், புஜங்காசனம், வஜ்ராசனம் இந்த மாதிரி பயிற்சிகள் நீங்க பண்ணீங்கனாலும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ சோரியாசிஸ் அப்படின்றது பயப்படக்கூடிய வியாதி கிடையாது, ஆனா அலட்சியப்படுத்துற வியாதியும் கிடையாது. சோ ஆயுஷ் மருத்துவத்திலையும் வயிறு சுத்தம் பண்ற டீடாக்ஸ் வழிமுறைகளையும் நீங்க கான்ஸ்டன்டா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதற்கான ஒரு தீர்வு அட்லீஸ்ட் ஒரு 80-90% ஆகுது நம்மளால கொடுக்க முடியும். இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி, சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் நேயர்களே, உற்சாகமான இந்த காலை வேளையில் உங்களோடு இணையும் நான் ஆர்ஜி ஆனந்தி மனோகரன். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இணைஞ்சிருக்கோம். மூன்று பாடல்கள் கேட்டு ரசித்தோம். முதலாவது பாடல் முடிவல்ல ஆரம்பம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பாடியிருந்தார் பி ஜெயச்சந்திரன், பாடலாசிரியர் வைரமுத்து. அதனைத் தொடர்ந்து என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பாடலை பாடியிருந்தார் எஸ் ஜானகி. அதனைத் தொடர்ந்து அன்பே ஓடிவா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பாடலை பாடியிருந்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம், பாடலாசிரியர் வாலி.
1: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டில் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத் துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார்.

0: திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக் குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40

சதவீதம் மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு ஃபட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வு

0: பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதோடு விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும், இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம் மேகாலயா இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 7:25. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வணக்கம். கோயம்புத்தூர்ல இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிவிப்பு பார்க்கலாமா? கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக இருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலத்தில் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். குல்குலு ஊட்டியில அதிகபட்சமா 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. பாலக்காட்டில் அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் வெப்பநிலை பதிவாகும். மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு ஜிகே க்வெஸ்சன் என்ன கேட்கலாம்னா, இந்திய அஞ்சல் துறையின், அதாவது இந்தியா போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்திய அஞ்சல் துறையின் முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சரை நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், 9585800103, அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் மூலமா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்லையும் நீங்க ஆன்சர் பண்ணலாம்.

0: ஆராதிருக்கிறேன் திரைப்படத்திற்காக பாடலை பாடியது வாணி ஜெயராம், இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.
1: சர்வதேச போர்க்கால பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
2: வணக்கம், நான் டாக்டர் உமா மகேஸ்வரி, மனநல மருத்துவர், கோயம்புத்தூர். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த வார் ஜோன் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதுக்காக வந்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, 19th June. இது மெயினாக எதனால இந்த செக்ஷுவல் வயலன்ஸ் வருது அப்படின்னா, ஒரு ஒரு கன்சென்ட் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலோ ஃபீமேலோ சைல்டோ வந்து ஒரு செக்ஷுவல் ப்ராக்டிஸ்க்குள்ளே உள்ளாயிறாங்க. இது ரேப்பு இல்லை ஃபோர்ஸ்ட் ப்ராஸ்டிடியூஷன் இல்லாட்டி சைல்ட் டிராஃபிக்கிங் அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஹெல்த் வந்து சிவியராகவே பாதிப்பாகுது. நிறைய பேத்துக்கு வந்து இந்த PTSDன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது ப்ராப்பராக தூக்கம் வராது, அடிக்கடி அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரி கனவுகள் வரும், எப்பவுமே வந்து ஒரு அலர்ட் மோடில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க, மன அழுத்தம் வரும். ஸோ அதில்

0: இருந்து வெளியில் வர்றதுக்காக ட்ரக் யூஸ் மாதிரி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய டெவலப் ஆகும் அந்த சமயத்தில். லாங் டேர்மில் போகும்போது அவங்களால ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முடியாது, யார் மேலேயுமே வந்து ஒரு நம்பிக்கை வராது, எல்லோரும் இந்த மாதிரி தானுங்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து ஒரு எஜுகேட் பண்ணுறது வந்து அவசியம். அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நோ சொல்ல பழகிக்கோங்க, மீறி உங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் எங்கே போய் அப்ரோச் பண்ணி உங்களோட பிரச்சனைகள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு குட் டச் பேட் டச் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே வந்து வீட்லேயோ வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் பிஹேவியர்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கள வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் ஏரியாவில் அவங்களுக்கு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்க அவங்களே பாதுகாத்துக்க முடியும். அதை தாண்டி சப்போஸ் அவங்க விக்டிம் ஆயிட்டாங்க, இல்லாட்டி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கங்கும் போது சொசைட்டியோட பார்வையும் வந்து ரொம்ப முக்கியம். அவங்கள பற்றி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணாமல், ஒரு ஸ்டிக்மாவாக அவங்களுக்கு கிரியேட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஜோன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அவங்களையும் வந்து நம்ம உள்ள ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க எப்படி தான் அதை தாங்கிக்கிட்டாங்களோங்கிற மாதிரி க்ரிட்டிசைசம் பண்ணுறதோ சிம்பத்தி பண்ணுறதோ இல்லாமல் அவங்களோட ஐடென்டிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எமோஷ்னலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சுற்றிலவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் ரொம்ப காமனாக அந்த செக்ஷுவல் கண்டென்ட் உள்ள அந்த ஜோக்ஸு, வீடியோஸு, சினிமாவில் ஏதாவது வருது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே அந்த சர்வைவர்ஸ் விக்டிம்ஸ்க்கு பிரச்சனைகள் கம்மியாகும், திரும்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.
1: இதுவரை சர்வதேச போர்க்கால பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

0: ಗಾಂಧಿ ಅಂಜಲಿ.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் ஐந்தாம் பாகத்தில் ஒப்பந்த தொழிலாளி முறை ஒழிப்பு என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து இரவு பெரும் சோதனையாகிவிட்டது. மற்ற பிரயாணிகள் எப்படியோ சமாளித்து உட்கார்ந்திருந்தார்கள். மேல்தட்டின் சங்கிலியை பிடித்துக் கொண்டு 2 மணி நேரம் நின்று கொண்டே இருந்தேன். இதன் நடுவில் சில பிரயாணிகள் இடைவிடாமல் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள். கீழே உட்கார்வதுதானே என்று என்னை கேட்டார்கள். உட்கார்வதற்கு இடமே இல்லை என்று அவர்களுக்கு சமாதானம் கூற முயன்றேன். அவர்கள் மேல்தட்டுகளில் நன்றாக காலை நீட்டிக்கொண்டு படுத்திருந்த போதிலும் நான் நின்று கொண்டிருப்பதை அவர்களால் சகிக்க முடியவில்லை. என்னை ஓயாமல் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள். நானும் சளைக்காமல் சாந்தமாக அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டே வந்தேன். கடைசியில் ஒருவாறு சமாதானமடைந்தார்கள். அவர்களில் சிலர் என் பெயர் என்ன என்று விசாரித்தார்கள். நான் என் பெயரை சொன்னதும் வெட்கமடைந்தனர். என்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதோடு எனக்கு இடமும் தந்தார்கள். இவ்விதம் பொறுமைக்கு பலன் கிடைத்தது. நான் அதிகம் களைப்படைந்து விட்டேன். தலை சுற்ற ஆரம்பித்து விட்டது. உதவி மிகவும் தேவையாக இருந்த நேரத்தில் கடவுள் உதவியை அனுப்பினார். இவ்விதமாக ஒருவாறு டெல்லி போய் சேர்ந்தேன். பின்னர் கல்கத்தாவுக்கு போய் சேர்ந்தேன். கல்கத்தா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்க காசிம்பஜார் மகாராஜாவின் விருந்தினராக தங்கியிருந்தேன். கராச்சியில் இருந்ததைப் போன்றே இங்கும் மக்கள் அளவில்லாத உற்சாகம் கொண்டிருந்தார்கள். அக்கூட்டத்திற்கு அநேக ஆங்கிலேயர்களும் வந்திருந்தார்கள். இந்தியாவிலிருந்து ஒப்பந்தத்தின் பேரில் தொழிலாளரை அனுப்புவது நிறுத்தப்பட்டுவிட்டது என்று 31 ஜூலைக்கு முன்னாலேயே அரசாங்கம் அறிவித்துவிட்டது. இம்முறையை ஆட்சேபித்து நான் முதல் மனுவை தயாரித்தது 1894 இம்முறையை குறித்து சர் ஹண்டர் கூறி வந்தது போல பாதி அடிமைத்தனமான இது ஒரு நாளைக்கு ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டுமென்று நான் அப்பொழுதே நம்பினேன். 1894 ஆரம்பமான கிளர்ச்சிக்கு அநேகம் பேர் உதவி செய்தார்கள். ஆனால் இம்முறையை ஒழிப்பதற்கு

சத்தியாகிரகத்தை ஆரம்பிப்பது என்ற உறுதியே அது சீக்கிரத்தில் ஒழியும்படி செய்துவிட்டது என்பதை நான் சொல்லாமல் இருப்பதற்கில்லை. இக்கிளர்ச்சியை பற்றிய விவரங்களையும் அதில் யார் பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பது பற்றியும் அறிவதற்கு நான் எழுதிய தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற நூலை வாசகர்கள் படிக்கவும். அவுரி சாகுபடி அநீதி. ஜனக மகாராஜன் ஆண்ட நாடு சம்பாரன். அங்கே மாந்தோப்புக்கள் ஏராளமாக இருப்பதைப் போலவே 1917 வரையில் அவுரி தோட்டங்களும் நிறைய இருந்து வந்தன. சம்பாரன் குடியானவர் ஒவ்வொருவரும் தாம் சாகுபடி செய்யும் நிலத்தில் 1/3 தமது நிலச்சுவாந்தாருக்காக அவுரியை கட்டாயம் பயிர் செய்தாக வேண்டும் என்று சட்டம் இருந்தது. இதற்கு தீன் கதியா முறை என்று பெயர். 20 கதியாக்கள் கொண்டது 1 ஏக்கர். அதில் 3 கதியாவில் அவுரி சாகுபடி செய்ய வேண்டும் என்று இருந்ததால் அம்முறைக்கு தீன் கதியா என்று பெயர். சம்பாரன் இருக்குமிடம் மாத்திரம் அல்ல, அப்பெயர் கூட எனக்கு அப்பொழுது தெரியாது என்பதை நான் ஒப்புக்கொள்ளவே வேண்டும். அவுரி தோட்டங்களை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது. அவுரி பொட்டணங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் சம்பாரனில் 1000கணக்கான விவசாயிகளுக்கு பெருந்துன்பங்களை விளைவித்து அவுரியை பயிரிட்டு தயாரிக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. இத்துன்பங்களை அனுபவித்து வந்த விவசாயிகளில் ஒருவர் ராஜ்குமார் சுக்லா. தம்மை போல மற்றும் 1000கணக்கான விவசாயிகள் அனுபவித்து வரும் அநீதியை எப்படியும் போக்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்தவர் அவர். 1916 காங்கிரஸ் மகாநாட்டுக்கு நான் லட்சுமணபுரி போயிருந்த போது அவர் என்னை பிடித்துக் கொண்டார். எங்கள் துயரங்களை பற்றிய விவரங்களையெல்லாம் வக்கீல் பாபு உங்களுக்கு கூறுவார் என்று அவர் சொன்னார். சம்பாரனுக்கு வருமாறும் என்னை வற்புறுத்தினார். வக்கீல் பாபு என்று அவர் சொன்னது பாபு பிரஜ்கிஷோர் பிரசாத்தையே. அவர் சம்பாரனில் எனக்கு மிகச்சிறந்த சக ஊழியரானார். பீகாரில் பொதுஜன சேவைக்கு உயிராகவும் அவர் இருந்தார். ராஜ்குமார் சுக்லா அவரை என் கூடாரத்திற்கு அழைத்து வந்தார். அவர் கால்சட்டை அணிந்து கருப்பு மேல்சட்டையும் போட்டிருந்தார். அப்பொழுது பிரஜ்கிஷோர் பாபு எனக்கு அவ்வளவாக ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கவில்லை. ஒன்றும் தெரியாத விவசாயிகளை ஏமாற்றி பிழைக்கும் ஒரு வக்கீலாக அவர் இருக்கக்கூடும் என்றே நான் எண்ணினேன். சம்பாரனை பற்றி அவர் வாய்மொழி மூலம் கேட்டறிந்ததும் என் வழக்கத்தை ஒட்டி நிலைமையை நேரில் பார்ப்பதற்கு முன்னால் நான் எந்தவித அபிப்பிராயமும் கூறுவதற்கில்லை. காங்கிரஸில் தயவு செய்து நீங்களே தீர்மானத்தை கொண்டு வாருங்கள். இப்போதைக்கு என்னை சும்மா விடுங்கள் என்றேன். காங்கிரஸிடமிருந்தும் கொஞ்சம் உதவியை பெற ராஜ்குமார் சுக்லா விரும்பினார். சம்பாரன் மக்களிடம் அனுதாபம் தெரிவிக்கும் தீர்மானம் ஒன்றை பாபு பிரஜ்கிஷோர் பிரசாத் கொண்டு வந்தார். அத்தீர்மானம் காங்கிரஸில் ஏகமனதாக நிறைவேறியது. ராஜ்குமார் சுக்லா மகிழ்ச்சி அடைந்தார் எனினும் திருப்தி அடைந்து விடவில்லை. நானே நேரில் சம்பாரனுக்கு வந்து விவசாயிகளின் துயரங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். நான் செய்யவிருந்த சுற்றுப்பிரயாணத்தில் சம்பாரனையும் சேர்த்துக் கொள்வதாகவும் 2-1 அங்கே இருப்பதாகவும் சொன்னேன். ஒரு நாளே போதும், அங்கே நடப்பதையெல்லாம் உங்கள் கண்ணாலேயே நீங்கள் காணலாம் என்றார் அவர். லட்சுமணபுரியிலிருந்து கான்பூருக்கு போனேன். ராஜ்குமார் சுக்லா அங்கும் என்னுடன் வந்தார். இங்கிருந்து சம்பாரன் அருகிலேயே இருக்கிறது, அங்கே வருவதற்கென்று ஒரு நாள் ஒதுக்குங்கள் என்று அவர் வற்புறுத்தினார். தயவு செய்து இந்த தடவை மன்னித்து விடுங்கள், ஆனால் நான் பிறகு நிச்சயமாக வருகிறேன் என்று கூறி மேற்கொண்டும் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். பிறகு ஆசிரமத்துக்கு திரும்பினேன். விடாக்கண்டரான ராஜ்குமார் அங்கேயும் வந்துவிட்டார். நீங்கள் வரும் நாளை தயவு செய்து இப்பொழுதே குறிப்பிட்டு விடுங்கள் என்றார். சரி, இன்ன தேதியில் நான் கல்கத்தாவில் இருக்க வேண்டியிருக்கிறது, அப்பொழுது வந்து என்னை சந்தித்து அங்கே அழைத்துப் போங்கள் என்றேன். நான் போக வேண்டியது எங்கே, செய்ய வேண்டியது என்ன, பார்க்க வேண்டியது எது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்கத்தாவில் பூபேன் பாபுவின் வீட்டுக்கு நான் போய் சேருவதற்கு முன்னாலேயே ராஜ்குமார் சுக்லா அங்கே போய் எனக்காக காத்து கொண்டிருந்தார். இவ்விடம் கள்ளம் கபடமற்ற எளிய ஆனால் மிக்க உறுதியுடைய இந்த விவசாயி என்னை பிடித்து கொண்டு விட்டார். ஆகவே 1917 ஆரம்பத்தில் நாங்கள் கல்கத்தாவிலிருந்து சம்பாரனுக்கு புறப்பட்டோம். நாங்கள் இருவரும் நாட்டுப்புற ஆசாமிகளாகவே தோற்றமளித்தோம். அங்கே போக எந்த ரயிலில் ஏறுவது என்பது கூட எனக்கு தெரியாது. அவர்தான் என்னை வண்டிக்கு அழைத்து போனார். இருவரும் சேர்ந்தாற்போல பிரயாணம் செய்து காலையில் பாட்னா போய் சேர்ந்தோம்.

பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி.

0: நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தோம், இந்தியா அஞ்சல் துறையின் முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர்ஸ் நேர்கள் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி கேட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி விளம்பர இடைவேளை.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
5: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
7: கடல்கள் பூமியின் முதன்மையான உயிர் ஆதார அமைப்பாகும். புவியின் மேற்பரப்பில் 70% மேலாக பறந்துள்ள இது பூமியின் நுரையீரலாகவே செயல்படுகிறது எனலாம். ஏனெனில் கடல்வாழ் உயிரினங்கள் உலகில் 50% அதிகமான ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. இது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை சேமித்து வைப்பதோடு உலகளாவிய பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தால் உருவாகும் அதிகப்படியான வெப்பத்தில் 90% ஈர்த்துக் கொள்வதால் தீவிரமான காலநிலை மாற்றத்திற்கு எதிராக ஒரு தடுப்பாக செயல்படுகிறது. 3 பில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு கடல் உணவு ஒரு முதன்மையான புரத மூலமாகும். மேலும் இது கடற்பாசிகள், அன்றாட விவசாய மற்றும் சமையல் பொருட்களில் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய மூலப்பொருட்களை வழங்குவதால் உலகளாவிய உணவு ஆதாரமாக திகழ்கிறது. கடல்கள் உலகளாவிய வர்த்தகத்திற்கு உந்து சக்தியாக விளங்குகிறது. சர்வதேச வர்த்தகத்தில் ஏறக்குறைய 90% கடல் வழி போக்குவரத்தையே சார்ந்துள்ளது. மேலும் இது சுற்றுலா, மீன்பிடி தொழில் மற்றும் கடலோர எரிசக்தி உற்பத்தி ஆகியவற்றின் மூலம் பல ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள உலக பொருளாதாரத்தை தாங்கியுள்ளது. கடல்சார் சூழல் அமைப்புகள் பல்லுயிர் பெருக்கத்தின் பரந்த களஞ்சியங்களாகும். பவளங்கள், கடற்பஞ்சுகள் மற்றும் கடல் நுண்ணுயிரிகள் போன்ற உயிரினங்கள் நவீன மருந்தியல் துறைக்கு இன்றியமையாதவை. இவை தொற்று நோய்கள் மற்றும் புற்றுநோயை எதிர்த்து போராடும் மருந்துகளுக்கு தேவையான முக்கிய மூலப்பொருட்களை வழங்குகின்றன. இவ்வகை நன்மைகளை தரும் கடல்களை பாதுகாப்பது என்பது நம் அனைவரின் கடமை. நாம் எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இதனை கருத்தில் கொண்டு செயல்படுவோம்.
6: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு கேட்டிருந்த கேள்விக்கு நேயர்கள்லாம் பதிலளிச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமா யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க பாக்கலாம். திருப்பூர் பாலா, வீரதுரை அரியலூர்ல இருந்து, அதே மாதிரி ராஜேந்திரன், சங்கர ஸ்ரீனிவாசன், கோவிந்தராஜ் மாரிச்செட்டிபதியில இருந்து அனுப்பிச்சிருக்காரு. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், அலிநகரம் எஸ் மகாதேவன், மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா, அவங்க அதுக்கப்புறமா வந்து கோவை ரத்னபுரி ராஜா முகமது, நங்கவள்ளி ராஜாராம், கேயன்பாளையம் பேச்சிமுத்து, இவங்கெல்லாம் வந்து சரியான பதிலை அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களும் யாரெல்லாம் அப்படின்றத இந்த பாடலுக்கு அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

திரைப்படத்திற்காக அந்த பாடலை பாடியது எஸ் ஜானகி, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வாலி. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் நம்ம கேட்டிருந்தோம் இந்திய அஞ்சல் துறையின் முதல் டோன் வழி அஞ்சல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்றதுக்கான சரியான பதிலை வந்து நேர்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தனால இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வாட்ச்லாம். பூழவாடி ராமசாமி, பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, நாகல்நகர் நடராஜன் அவங்களோட சேர்ந்து காலை வணக்கம் சிறுமுகையிலேருந்து தங்கவேல் சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஃபேஸ்புக் மூலமாக சொன்னவங்கலாம் யார் அப்படின்றதையும் பார்த்துடலாம். முத்துக்குமார், ஒருத்தர் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும். விஜயகுமார் ஆனங்கொம்புலேருந்து, கருப்பண்ணன் ரங்கசாமி, கருமத்தம்பட்டி பிரேமா வெள்ளியங்கிரி, பாலகிருஷ்ணன், ஜெய மனோகரன், பாபு முள்ளக்காடு, பூபதி ராஜேந்திரன், இந்து பிரியா, இவங்களோட சங்கர் ஸ்ரீனிவாசன், இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய அஞ்சல் துறையின் முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை, அதாவது இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் உள்ள மண்டி தலைமை தபால் நிலையத்தில் தான் இந்த

முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது அங்கே ரெஹார்தர் கிளை அந்த பிரான்ச்சில் தான், இந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஜூன் 12ஆம் தேதி, இந்த வருஷம் ஜூன் 12ஆம் தேதி, இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்திய அஞ்சல் துறையின் முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள மண்டி தலைமை தபால் நிலையத்தில், அதுக்கப்புறமா வந்து ரெஹார்தர் கிளை அஞ்சல் அலுவலகத்திலையும் தொடங்கப்பட்டிருக்கு. ஆன்சர் பண்ண நேயர்கள் அனைவருக்குமே வந்து எல்லாருடைய பேரையும் வாசிக்க முடியலை வாட்ஸ்அப்போட ப்ராப்ளம்னால. ஸோ நாளைக்கு வாட்ஸ்அப் சரியாயிரும் நினைக்கிறோம், நாளைக்கு எல்லாருடைய பேர்களையும் வாசிச்சிடலாம். நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் ஆர்ஜி ஆனந்தி மனோகரன். வணக்கம். கோயம்புத்தூர் நிகழ்ச்சியை கன்னியூ பண்றாங்க நிஷா. அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

0: சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பும் அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கான இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. 8:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டு ரசிக்கவிருக்கீங்க. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ ஆர்ஜே நிஷா.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் கேட்ட பாட்டு உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திற்காக சிற்பி மியூசிக்ல மனோ குழுவினர் பாடிய பாட்டு. எட்டு மணி எட்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஒரு விஷயத்த நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருப்போம், நம்மளுடைய யூனிவர்ஸ் எந்த கலராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது என்ன, பிளாக் கலரில் இருக்கும், இல்லை அந்த கரு நீல கலரில் இருக்கும், இல்லை நம்ம டிராயிங்லலாம் வரைகிற மாதிரி கொஞ்சம் ப்ளூ கலர் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் உண்மை அது கிடையாது. நம்மளுடைய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷைனிங் ஸ்டார்ஸ், ப்ளூ பிளானட், கலர்ஃபுல் கேலக்சிஸ், இப்படி பல நிறைஞ்சிருக்கக்கூடிய நம்ம கேலக்சியினுடைய ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட் பீச் கலர், அதாவது க்ரீம் கலர். க்ரீம் கலர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, வெண்மையாக நிறைஞ்சு ஒரு ஹாஃப் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அதுதான் உண்மையான நம்மளுடைய யூனிவர்ஸினுடைய கலர் அப்படின்னு சயின்டிஸ்ட்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சயின்டிஸ்ட் வச்சுருக்கக்கூடிய க்யூட்டான நேம் என்ன அப்படின்னா காஸ்மிக் லாட்டே அப்படிங்கிறது தான். ஸோ காஃபியில் இருக்கக்கூடிய அந்த மில்க் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு சாஃப்ட் க்ரீம் கலர் தான் நம்மளுடைய யூனிவர்ஸ்னுடைய கண் கலராக இருக்குது. ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு ஸ்பேஸ் பிளாக்காக தெரிகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் ரொம்ப பெருசு இல்லையா, ஸ்டார்ஸும் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அந்த லைட் நம்ம கண்களுக்கு எல்லா இடத்துலையும் பிரைட்டாக வராது, அதனால தான் நைட்டில் ஸ்கை பிளாக்காக தெரியுது. ஸோ யூனிவர்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், டஸ்ட்டு, லைட்டு எல்லாம் சேர்ந்து பார்த்தா அதோட ஆவரேஜ் கலர் இந்த காஃபியினுடைய லைட்டான கலராக இருக்கக்கூடிய காஸ்மிக் கிளாரிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ யூனிவர்ஸ் ஒரு டார்க் மிஸ்ட்ரி மட்டும் இல்லை, அது ஒரு காஃபி ஷேடில் இருக்கக்கூடிய காஸ்மிக் பியூட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம யூஸ்வலாக நினச்ச மாதிரி ஒரு ப்ளூ கலரான யூனிவர்ஸ் இல்லை, அது ஒரு காஃபி கலரில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: win in the FIH Women's Nations Cup in New Zealand yesterday. With this victory, India stormed into the semi-finals by finishing on top of Pool A. India will now face Chile in the semis tomorrow. And now, for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Sunil. The signing of the peace accord between the US and Iran finds front page coverage in dailies today. Trump Pezeshkian signed preliminary peace accord, headlines the Statesman, while the Indian Express headline reads, deal ending war gives Iran critical economic lifeline. The Times of India leads with the headline, Versailles II, Trump rushes where historians would dread to tread. In Paris, Prime Minister Modi has asserted that AI, that is artificial intelligence, means all-inclusive for us and dubbed India a tech hub, writes the Asian Age. And finally, the Indian Express reports that a massive 1,200-year-old oak tree in Sherwood Forest in Nottinghamshire, England, which is said to have once sheltered Robin Hood, has died. And with that, it's back to you, Sunil.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India is emerging as a trusted and stable partner to the world amid global uncertainty and disruption. Prime Minister Modi to disburse incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Vikasit Bharat Rozgar Yojana in New Delhi today. Government approve large-scale procurement of pulses and oil seeds at minimum support price for Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. President Draupadi Murmu to attend program marking International Sickle Cell Day in Omkareshwar, Madhya Pradesh today. US lifts naval blockade of Iranian ports as part of agreement between the two countries. And in hockey, India beat Uruguay 3-2, registering their third consecutive win to storm into semi-finals of FIH Women's Cup in New Zealand. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
5: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
6: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
7: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
8: வெல்கம் பேக் டு த ஷோ. 8:31 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஸோ மிகப்பெரிய ஒரு மர்ம ஓவியம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பூமியில தான் அது இருக்கு. அதுவும் பெரு நாட்டினுடைய நாஸ்கா டெசர்ட்ல இருக்கு. அதுதான் ஃபேமஸ் நாஸ்கா லைன்ஸ். இது சாதாரண கோடுகள் இல்லை, பாலைவனத்தினுடைய தரையில வரையப்பட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜியோ கிளிப்ஸ், அதாவது தரை ஓவியங்கள். இந்த ஓவியங்களில் குரங்கு, சிலந்தி, பறவை, செடிகள், அப்புறம் செவ்வகம், சதுரம், வட்டம்னு ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ்னு பல வடிவங்கள் இதில் வரைஞ்சிருக்காங்க. யுனெஸ்கோனுடைய அறிக்கையின்படி இது சுமார் கிமு 500 இந்த காலத்துக்குள்ள உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தரையில நீங்க சாதாரணமா நின்று பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு சாதாரண கோடு மாதிரி தான் தெரியும். ஆனா மேல இருந்து நீங்க ஒரு விமானம் மூலமாவோ, ஏர்கிராஃப்ட் மூலமாவோ, இல்ல ட்ரோன் வியூல இந்த கோடுகளை பார்த்தா அதுல முழு உருவம் தெரியும். அதுவும் ஒரு பெரிய கோடு வந்து வரைஞ்சு அதில் உருவம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கோடுகள் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக வரையப்பட்டுச்சு, ஏன் வரையப்பட்டுச்சு, வழிபாட்டுக்கா, இல்லை விண்வெளி சிக்னலா, இல்லை தண்ணீர் வழிபாட்டு சடங்கா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் முழு பதில் கிடைக்கல. அதனால தான் நாஸ்கா லைன்ஸ் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லை, பாலைவன மணல்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய உலகின் பழமையான மர்ம தகவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

கேட்ட பாட்டு பூவை உனக்காக திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல உன்னிகிருஷ்ணன் பாடினது. 103

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. எட்டு மணி 38 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பழசும் புதுசும் சேர்ந்தா எப்பவுமே ஒரு மேஜிக் நடக்கும். இதையே இப்ப சொல்றேன் யோசிக்கிறீங்க. சோ ஒரு காலத்துல ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படிங்கறது இருந்தது. அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்க. முதல் உலக போர்ல நிறைய இடங்கள்ல இதை யூஸ் பண்ணிருப்பாங்க. பெரிய பெரிய குழிகள், மண் சுவர்கள், அதுக்குள்ள நம்மளுடைய ராணுவ வீரர்கள் ஒளிஞ்சிருந்து ஃபைட் பண்ற சீன்ஸ் தான் ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றது. ஆனா கேள்வி என்னன்னா, இது இப்பவும் இருக்கா அப்படிங்கறது தான். இந்த பழைய டெக்னிக் முதல்ல இருந்தது, ஆனா இப்பவும் இருந்துட்டு இருக்கு. அதுவும் மாடர்ன் டெக்னிக் கூட சேர்ந்து இதை பயன்படுத்துறாங்க. மாடர்ன் வார்ஸ்ல, இப்ப இருக்கக்கூடிய நவீன போர்ல, ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், சேட்டலைட்ஸ், ஏஐ டெக்னாலஜி, இது எல்லாமே வந்தாலுமே தரைத்தளத்தில் கிரவுண்ட் லெவலில் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு தேவைப்படும் போது இந்த ட்ரெஞ்ச் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக உக்ரைன் வாரில் ரெண்டு பக்கமும் ட்ரென்சஸ் அண்ட் அந்த பெரிய வால் மாதிரியான சுவர் மாதிரியான பங்கர்ஸ், அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கூடாரம் அமைக்கிறது, ஷெல்டர்ஸ் அமைக்கிறது, இது எல்லாமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் பழைய வார் டெக்னிக்கையும் இப்போ இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு மேஜிக்காக மாடர்ன் பேட்டில் ஃபீல்ட், அதாவது நவீன யுக போர்க்களத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மாற்றம் தான். இப்போ ட்ரெஞ்சில் இருக்கிறது மட்டும் போதாது இல்லையா, மேலே ட்ரோன்ஸ் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு, ரேடியோ சிக்னல்ஸ் ஜாம் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்தாச்சு, ஆர்டிலரி அட்டாக் வரக்கூடிய டெக்னிக்ஸு, அண்ட் அதே மாதிரி ட்ரெஞ்ச் வார்ஃபேருங்கிறது வந்து வெறும் மணல் குழி மட்டும் கிடையாது, இது டெக்னாலஜியோட சேர்ந்த ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பழைய காலத்து வார் மெத்தட்னு நினச்ச இந்த ட்ரெஞ்ச் வார்ஃபேர் இன்னும் மாடர்ன் வாரில் உயிர் காக்கக்கூடிய ஒரு முக்கிய பாதுகாப்பு முறையாக பயன்படுத்தப்படுது. டெக்னாலஜி மாறலாம், ஆனால் நம்மளுடைய போர்க்களத்தில் சர்வைவல் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இல்லையா, அதுக்கு இந்த பழமையான மெத்தட் பயன்படுத்தப்படுது. அப்படிங்கிறது தான் பழசும் புதுசும் சேர்ந்தா வரக்கூடிய ஒரு மேஜிக்கான சக்ஸஸாக இருக்குது. ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்றிரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை.
4: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
5: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
6: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: இந்த புக்கை யாராலையுமே படிக்க முடியாது. எல்லாரும் கடி ஜோக்கு நினைச்சுக்காதீங்க. உண்மையாலுமே உலகத்துல யாராலையுமே முழுமையா படிக்க முடியாத ஒரு மர்ம புத்தகம் இருக்கு. இது சுமார் 15-ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான கையெழுத்து புத்தகம். இதுல வித்தியாசமான எழுத்துக்கள், புரியாத மொழி, விசித்திரமான செடிகள், நட்சத்திர வரைபடங்கள், மர்மமான மனித உருவங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, இந்த புத்தகத்துல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு இன்னும் யாருக்கும் தெளிவா தெரியல. இந்த மேனியூஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பெயர் இதுக்கு எப்படி வந்ததுன்னா, ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய பெயர் வாய்னிச் மேனியூஸ்கிரிப்ட். இந்த பெயர் எப்படி வந்ததுன்னா, வில்ஃபிரட் வாய்னிச் அப்படிங்கிற பழைய புத்தக வியாபாரிகிட்ட இருந்துதான் இந்த பெயர் வந்திருக்கு. இந்த வியாபாரி இதை 1912 கண்டுபிடிச்சிருக்காரு. ஏல் யூனிவர்சிட்டியினுடைய பெய்னிக் லைப்ரரியில இது இப்ப வரைக்கும் பாதுகாக்கப்படுது. பல கோட் பிரேக்கர்ஸ், அறிவியலாளர்கள், வரலாற்றாளர்கள் இதை டீகோட் பண்ண முயற்சி செஞ்சாலும் இன்னும் இந்த புத்தகம் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய புதிராகவே இருந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு புத்தகம், ஆனா 1000 கேள்விகள், பூட்டிய கதவு மாதிரி ஒரு மொழி. அதுதான் உலகின் மிகப்பெரிய மர்ம புத்தகம் வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:51.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன? முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனா மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்ல. பல் வரிசையும் அப்படிதான். ஏமாத்துறவங்க அதிகமா போனா இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்குது. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில. வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும். மத்தவங்க யாரு என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்துல ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்கறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியா இருந்தா கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில உள்ள இரத்த குழாய அமைப்பு பாருங்க, அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்ல. அதனால அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்ப பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை ரத்த குழாய் அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப நுட்பமானது. இது வந்து நம்ப தகுந்தது. ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து 1 வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதுல உள்ள ஒரு சிறு துளையில கண்ணை வச்சு பாக்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் ரத்த குழாய் ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமே அந்த அமைப்புகளோட இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும்.

0: குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்று. ஒரு நபரோட குரலை டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிலெல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனை சரியாகவே கண்டுபிடிச்சிருமா. குரலை மாற்றி பேசுறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது. இதை ஆஸ்பத்திரிகள், வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸ்டியரிங்கை வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆகிடும், சாவி வேண்டியதில்லை. காரு சொந்தக்காரர் தொட்டாதான் ஸ்டார்ட் ஆகும், வேற யாராவது தொட்டா ஸ்டார்ட் ஆகாது. ஒரு மனுஷனோட நடை, அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம், இதையெல்லாம் வச்சு கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம். என்னதான் தொழில்நுட்பம் வளரட்டும், குடும்பத்துக்குள்ள நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் பெட்டியில இருந்த பணம் காணாம போச்சு, வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்திருக்கணும். பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா, இதுல இருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமா என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல. அவங்களால யோசிச்சாங்க, என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா. இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அந்த வீட்டுக்காரருக்கும் இது ரொம்ப பெருமையா இருந்தது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், பெட்டியில வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சிருக்க மாட்டார், அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய ஒத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 30ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது சிறுவாணி சாரல்.
5: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
6: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
5: மாமா, டீ 80.
6: என்னடா திட்டியா?
5: இல்லடா, 80னா மக்கா மிஷி.
7: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ

0: Makam Shi.
1: பிரதர் மூவிக்காக அந்த பாடல கேட்டிருச்சோம். சிறுவாணி சாரல்ல நாம இணைஞ்சிருக்கோம். வாஞ்சி மணியாச்சி நாகர்கோவில் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி நடக்கவிருக்குதுங்க. அதனால கோவை நாகர்கோவில் ரயில்களின் இயக்கத்துல இரு மார்க்கத்திலுமே மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்லணும். நேர்களை நம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம்.
2: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
3: ஹமாரி மாம் பெஹனோ கா கௌரவம், உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்ய ஆஜ் தேஷ் அனுபவ் கர் ரஹா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: தி வாரியர் திரைப்படத்திற்காக சிலம்பரசன் ஹரிப்ரியா குரலில் கேட்டு ரசிச்சும் அந்த பாடலில் இசை தேவி பிரசாத்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கட்டுப்பாட்டில் 8 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பகுதி நேர பிஇ படிப்புகள் வழங்கப்படுதுங்க. இந்த படிப்புகள்ல நீங்க சேரணும்னா டிப்ளமோ முடிச்சிருக்கிறது அவசியமா இருக்கும். அப்படியே பணிபுரிந்து கொண்டு நீங்களும் குறைந்தபட்சம் ஒரு ஓராண்டு பணிபுரிந்தவரை கூட விண்ணப்பிக்கலாம் இந்த இதுக்காக. நீங்க இதுக்கு இன்னும் தகவல் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இணையதளம் ஐடி சொல்றோம், குறிச்சுக்கோங்க. www.ptbetnea.com என்ற இணையதளம்.

0: எல்லாவும் நீங்க விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் சொல்றோம், குறிச்சுக்கோங்க, 042225900080, அலைபேசி எண் 9486977757. இந்த எண்களில் நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
1: இன்று மதியம் 2:30
2: பாப்பாவுக்கு ஆத்தி சூடி புது ஆத்தி சூடு.
1: நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
6: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
7: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
6: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

கங்குவா திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். நேரம் 9:18. நாம் இணைந்திருக்கின்றோம் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில். கோவில்களின் திருப்பணி பராமரிப்பு, அன்றாட சேவைகள் ஆகியவற்றுக்காகவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையிலாகவும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அறிவிக்கும் வரையிலையும் எல்லா கோவிலோட டெண்டர் நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கதா அறநிலையத்துறை மண்டல அதிகாரி தெரிவிச்சிருக்காருங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதையோட ஒயில் கும்மி கேட்கலாம்.

0: விகாக இது சிறுவாணி சாரல்.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம இணைஞ்சிருச்சு கேட்டுட்டு இருக்கோம் சிறுவாணி சாரல். நேர்களே, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க கௌசிகா நதியில, அதாவது கோயம்புத்தூர்ல 52 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது இல்லையா, கௌசிகா நதியில வந்து 98 பறவை இனங்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம கோவையை சேர்ந்த பறவை ஆர்வலர்கள். இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம்ல 103 FM 9:15 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

0: திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியிருந்தார் அனன்யா பட் அவங்களோட சேர்ந்து. இது சிறுவாணி சாரல், நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: கரையானுக்கு பேரே வெள்ளரும்பு தானுங்க. தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். இது ஆண் கரையான் வந்து ஈசல்னு நம்ம சொல்லுவோம். ரக்கை கொண்டு முளைச்சு நிறைய ஆயிடுச்சுனா கூட்டு விட்டு வெளியே துரத்திட்டுரும்.
2: கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

கடிதம் எழுதி அன்பை பகிர அழைக்குதுங்க தபால் துறை. என்ன இப்படி கேக்குறீங்க? கடிதங்கள் வழியா மீண்டும் மக்கள் இணைவதை வலியுறுத்தி ஆர்எஸ்புரம் தலைமை தபால் நிலையத்துல ஒரு சிறப்பு முகாம் நடைபெற இருக்கு. அதாவது இன்னைக்கு மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறுதுங்க. ஸோ உங்க வந்து நீங்க அதுல பங்கேற்கணும்னா உங்களுக்கு அஞ்சல் அட்டை, அப்புறம் சிறப்பு முத்திரை அஞ்சல் அட்டை இதெல்லாமே கொடுப்பாங்க. உங்களோட பழைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இன்று மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும்.

0: விஸ்வாசம் திரைப்படத்திற்காக அந்த பாடலை பாடியிருந்தாங்கள் ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல். நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சிறுவாணி சாரல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: கோவை மாநகர ஊர்காவல் படையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புறதுக்கு தேர்வு நடைபெறுத்திருக்காங்க. ஊர்காவல் படையில் சேர்ந்து காவல்துறையில் இணைந்து பணியாற்ற விரும்புகிறீங்களா, கோவை மாநகரம் மற்றும் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது வர 30 மாலை 5 கோவை காந்திபுரம் ராம்நகர் ரங்கநாதபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருக்க கோவை மாநகர ஊர்காவல் படை அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதை வந்து இந்த தகவலை நமக்காக கொடுத்துருக்காங்க கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் கண்ணன். அவங்க வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது நமக்காக கொடுத்துருக்குறாங்க. நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 9:41. கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் டிராக்டர் ஓட்டுநர் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குதுங்க. தேர்வு செய்யப்படுற டிரைவர்களுக்கு ஆண்டு முழுவதும் தினசரி வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் தகவல் தெரியணும்னா அலைபேசி எண் சொல்றோம், குறிச்சுக்கோங்க. 7598460000. இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம்.

0: நேரமில்லை திரைப்படத்திற்காக அந்த பழைய ரஹ்மானும் தி பாடியிருந்தாங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நேரம் 9:45.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம்.

இது சிறுவாணி சாரல். இன்னைக்கு என்ன நம்ம கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு அடுத்த நியூஸ் பார்க்கலாம். கோவை அவினாசி ரோட்டில் இருக்க தனியார் கல்லூரியில பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழே ஊக்கத்தொகை வழங்கும் விழா இன்னைக்கு நடைபெற இருக்குதுங்க.

இன்று மாலை 5:28 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:15 இரவு 9:15 மயிலிறகு மயில்மார்க் சம்பார

பறவையின் நட்சத்திர மயிலிறகாக இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நிறைவேற்றது சிறுவாணி சாரல், தொடர்வது இது உங்கள் சாய்ஸ். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். முதலமைச்சர் கொண்டுவந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்திய பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்புப் படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின்போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. 10:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. இது உங்கள் சாய்ஸ், உங்களுடைய பாடல் விருப்பமா. 2000களுக்கு மேல வந்து சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய பாடல் விருப்பமும் நிகழ்ச்சியில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பாடல் விருப்பங்களை மெசேஜா டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். அண்ட் முதல் பாடல் நம்ம கேட்க போறது உங்களுடைய விருப்பம் இல்லை, ஏன்னா 8 இந்த பாடல் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். பாதியில் நம்ம அதை முழுசாக கேட்க முடியாததுனால இப்போ நம்ம இது உங்கள் சாய்ஸில், அதுவும் ஒரு சாய்ஸாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம். மனுநிதி திரைப்படத்துலேருந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் வித் மீ ஆர்ஜே நிஷா.

10 மணி 8 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட் என்ஜாய் பண்ண போறோம் இல்லையா. முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தென் பொன்முடி பங்கஜம் கணேசன். தெரி படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
3: பத்து மணி 15 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க புளியம்பட்டி பழனி அம்மாள் தக்ஷிதா. ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு பூக்களுமே பாடல் கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

பத்து மணி 20 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த பாட்டுக்கு விருப்பம் கேட்டிருக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நேயர் யாரு அப்படின்னா ஹைரீனா ஷபீன். இவங்க பல்லடம்ல இருந்து கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கக்கூடிய பாடல் சுந்தரபாண்டியன் திரைப்படத்துல இருந்து நெஞ்சுக்குள்ளே அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டேட் யூனிட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது உங்கள் சாய்ஸ்.

பத்து மணி 25 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோவை பிஎன் புதூர் மதன்குமார் அனிதா இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. கும்கி படத்துக்காக பாடல் கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். பத்து மணி 30 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் விஜயமங்கலம், கீர்த்தனா, சரிதா, பூங்கொடி, தேவி, கோபால், அபி கேட்டிருக்காங்க கருப்புசாமி குத்தகைதாரர் படத்துக்காக. கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

10:35 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் கேட்டிருக்காங்க கலியம்புதூர் மணி, கீர்த்தனா, ஜித்வின், நிஷோக். கேட்டிருக்கக்கூடிய பாடல் தொட்டால் பூமலரும் திரைப்படத்திற்காக. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. பத்து மணி 41 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் கேட்டிருக்காங்க பாண்டவர் பூமி திரைப்படத்துல இருந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அப்படிங்கிற பாடல். எல்லப்பாளையம் பழனிசாமி லோகு அக்கி உங்களுக்காக பாடல் வருது. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

10:47 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் பாண்டியன் நகர், மீனாட்சி, விஜயகுமார், கவின். கேட்டிருக்கக்கூடிய பாடல் காவலன் திரைப்படத்திற்காக வருது. கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்.

10:51 கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் ஜனார்த்தனன், பவித்ரா, ஸ்ரீ வைஷ்ணவி, சைந்தவி, தாசப்ப கவுண்டன் புதூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பார்த்தேன் ரசித்தேன் படத்துக்காக எனக்கென ஏற்கனவே அப்படிங்கிற பாடல் கேட் என்ஜாய் பண்ணலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: 10:56 ஆயாச்சு. நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க, இது உங்கள் சாய்ஸ். நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் ஐயம்பாளையம் அம்சபேணி ஹிருதயராஜ் முதல்வன் திரைப்படத்திற்காக கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.

0: திரு விஜய் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் உரிமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ந்து வரும் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்தில் இந்தியா முதலீடு செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின்போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பெலா தம்கான்கர் சீனாவின் ஃபெயர்ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் மெக்சிகோ 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்துக்க போற நேயர் ஐயம்பாளையம் எஸ் மனோகரன் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு அவருக்கு பிடித்த பாடல்களை. அவரோட இப்ப பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. ஐயம்பாளையம் எஸ் மனோகரன்.
3: கோவை மாவட்டம், சூலூர் வட்டம், சுல்தான்பேட்டை ஒன்றியம், எஸ் ஐயம்பாளையம் வி மனோகரன்.
2: எவ்வளவு வருஷமா நீங்க வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க?
3: நான் ரொம்ப வருஷமா கேக்குறேங்க, சின்ன பையனா இருக்கும்போது இருந்தே கேட்டுதான் இருக்கிறோம்.
2: ஓ சரி சரி சரி.
3: எந்த நிகழ்ச்சின்னு சொல்ல வேண்டியது, எல்லா நிகழ்ச்சியுமே நல்லா இருக்கே, கேட்டுதான் இருக்கிறோம்.
2: ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா என்ன சொல்றீங்க?
3: அப்புறம் நாங்க கைத்தறி நெசவுங்க.
2: சரிங்க.
3: அப்புறம் நாங்க இங்க
2: என்ன கலர் இன்னைக்கு தறியில?
3: தறியில பட்டு சேலை நெய்யறோம்.
2: என்ன கலர், என்ன வண்ணம்?
3: டாப்சில்.
2: ஓகே ஓகே ஓகே. வண்ணம் என்ன, பச்சையா?
3: என்னங்க
2: உலகம்
3: சுற்றும் வாழ்வில் இருந்து நிலவு ஒரு பெண் ஆகி பாடலு.
2: சரிங்க.
3: காக்கி சட்டை படத்துல இருந்து கண்மணிய பேசு பாடலுங்க. படிக்காதவன் படத்துல இருந்து சொல்லி அடிப்பேன் அடி அந்த பாடலுங்க. அப்புறம் எங்க பொண்ணுக்காக நிலவே மலர படத்துல இருந்து மண்ணில் வந்த நிலவே அந்த பாடலுங்க. அப்புறம் யேசுதாஸ் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனால ரசிகன் ஒரு ரசிகை படத்துல இருந்து பாடி அழைத்தேன் பாடலுங்க.
2: கண்டிப்பா எல்லா பாடலும் உங்களுக்கு கொடுத்துலாம். உங்க பொண்ணோட பேர் என்ன?
3: என்னங்க

0: உங்க பொண்ணோட பேரு?
1: எங்க பொண்ணு பேரு வர்ஷினி, சென்னையில வர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
0: சரி, அனைவருக்காகவும் எல்லா பாடல்களையும் உங்களுக்கு கொடுத்துறோம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி.
0: இன்றைய நேர் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஐயம்பாழையும் மனோகரன் வந்து அவருக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க போறாங்க, நாமளும் சேர்ந்து ரசிக்கலாம்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது பூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 7411.
3: இன்றைய நேர் நிகழ்ச்சியில ஐயம்பாளையம் மனோகரன் அவரோட விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இனியும் கேட்டு ரசிக்கலாம்.

இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் ஐயம்பாளையம் மனோகரன் அவர்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் இன்றைய நேயர் நாளை காலை 11 மணிக்கு. நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 2:30 ஊர்புறத்திலே மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டு புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். Thank you.

பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக பாடலை பாடியது பி. சுசீலா, எல்ஆர். ஈஸ்வரி, இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. ரெயின்போ கிளாசிக் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம்.

சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக அந்த பாடலை பாடியது பி. சுசீலா. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ரெயின்போ கிளாசிக் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் ரெயின்போ கிளாசிக் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக

1962 வெளிவந்த சாரதா திரைப்படத்திற்காக அந்த பாடலை பாடியது டி எம் சவுந்தரராஜன். இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். இது ரெயின்போ கிளாசிக்.

0: 1960 வெளிவந்த பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக பாடலை பாடியது ஏ.எம். ராஜா, பி. சுசீலா. இசை வேதா, பாடலாசிரியர் கண்ணதாசன். ரெயின்போ கிளாசிக் நிறைவு பெற்றது. தொடர்வது வசந்த இல்லம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் நண்பகல் 12 மணி.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, வசந்த இல்லம்ல இன்னைக்கு வல்லுநரின் வார்த்தை. உங்க எல்லாருக்கும் தெரியும், வல்லுநரின் வார்த்தை நிகழ்ச்சிக்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களை அறிமுகப்படுத்துறேன். தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவங்க வந்திருக்காங்க. அவங்களை வரவேற்போமா? வணக்கம் மலர்விழி.
3: வணக்கம் மேடம்.
2: ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஆல் இண்டியா ரேடியோக்கு? நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா?
3: வந்திருக்கேன்.
2: உங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ பழக்கம் உண்டா? கேட்டு
3: பழக்கம் உண்டு.
2: கேட்பீங்க என்ன ஆல் இண்டியா ரேடியோ? நீங்க என்ன கேட்பீங்க?
3: அப்கோர்ஸ் பாட்டு கேட்போம்.
2: குட். சரி, மலர்விழிக்கு சொந்த ஊர் எது?
3: கோயம்புத்தூர்.
2: ம், படித்ததெல்லாம்
3: எல்லாமே கோயம்புத்தூர்.
2: கோயம்புத்தூரில் தான் ஸ்கூலிங் பண்ணீங்க. சரி, ஸ்கூல் எங்கே படிச்சிங்க?
3: கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ட்ரைனிங் ஸ்கூல்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில், ராஜா ஸ்ட்ரீட்டில். காலேஜ் வந்து நான் பிசப் அப்பாசாமி காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன்.
2: மேக்ஸ் படிச்சுட்டு முடிச்சுட்டு உடனே வேலைக்கு ஏதாவது போகணும்னு இருந்ததா? இல்லை, நம்ம வேலைக்கு போக வேண்டாம், நம்ம ஒரு பிஸ்னஸ் விமன் ஆனோம்னு இருந்ததா? அப்போ ஏதாவது ஐடியா இருந்திருக்கும்ல, சொல்லுங்களேன் உங்கள் ஐடியா பற்றி.
3: ஐயோ, காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த ஐடியாவோ, ஒரு பெரிய நமக்கு ஒரு கனவோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு பெரிய கோலோ, காலேஜ் முடிஞ்சாச்சு, இனி ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம். வீட்டுல எல்லாம் வந்து 25 இயர்ஸ் முன்னாடி இல்லையா, 25-26 இயர்ஸ் முன்னாடி,
2: சரி
3: அதெல்லாம் ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டுல இருந்தா போதும் அப்போ அப்படின்னாங்க. இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போறேன், சரி கம்ப்யூட்டர் கிளாஸ் ஏதாவது சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் கம்ப்யூட்டர்னா தனியா கிளாஸ் போய் தான் படிக்கலாம். ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் போனேன். போய் முடிச்சோன்னே பக்கத்துல ஆர்எஸ்புரத்துல ஒரு எம்என்சி கம்பெனில வேலை இருக்குன்னு சொன்னாங்க. எங்க சித்தப்பா அங்க பக்கத்துல ஒர்க் பண்ணாரு, அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஜஸ்ட் சும்மா போய் பார்த்தேன். டெலிகாலிங்க்கு எடுத்துக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எனக்கு அந்த ஷோரூமோட ஆம்பியன்ஸ் பார்க்கும் போதே ஒரே சிரிப்பா இருந்துச்சு. இங்க பயங்கர கார்பரேட் கம்பெனி, அதனால அங்க போய் இங்க நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 10 டேஸ் கழிச்சு எனக்கு கால் வந்தப்போ, பரவாயில்ல, நம்மளையும் வேலைக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. நான் என்னோட கெரியரை ஒரு ரிசப்ஷனிஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன்.
2: சரி, எவ்வளோ வருஷம் அந்த ஆஃபீஸில் இருந்தீங்க?
3: 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன்.
2: அதுக்கப்புறம்
3: மேரேஜ் ஆயிடுச்சு. அவ்வளோ
2: சரி, மேரேஜ் ஆனப்புறம் உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ண சொல்லலை?
3: ஆமாம், வீட்டில் நான் வேலைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோடனே ரிசைன் பண்ணிட்டேன். லவ் மேரேஜ், ஸோ ரிசைன் பண்ணிட்டேன். வீட்லேயும் வந்து வீட்டில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபுல் டைம் வீட்டில் இருக்க போர் அடிக்குது, அதனால நம்ம எங்க வீட்டுல ஒரு பிசினஸ் பண்றதுனால கூட போய் கடையில இருந்துக்கலாம் அப்படின்னு போக ஆரம்பிச்சதுதான் என்னோட பிசினஸோட ஸ்டார்டிங்.
2: சரி, நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு?
3: ஃபர்னிச்சர் ஷோரூம்.
2: அதான் வச்சுட்டு இருந்தாரு, ஃபர்ஸ்டே வச்சிருந்தாரு.
3: மேனுஃபேக்சரர் ஷோரூம். அவர் எங்க ஆபீஸ்ல எங்க கூட ஒர்க் பண்ணாரு. அவங்க பிரதரோட பிசினஸ் தான் வந்து மேனுஃபேக்சரிங். இவர் வந்து கூடவே அதை ஸ்டோரா மாத்தி ஒரு மார்க்கெட்டிங் மூலமா அடுத்த லெவல் பண்ணியிருந்தாரு.
2: இது எந்த இயர் இது?
3: நாங்கள் வந்து 2003.
2: சரி, 2003லலாம் இவ்வளோ ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் வந்து ஃப்ளரிஷிங்காக இருந்ததா, இல்லை அப்போ தான் ஆரம்பித்த புதுசாக அது?
3: அதான் நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர்னு ஒன்று அப்போ தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டர் விற்கும்போது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் டேபிள்,
2: ஓகே,
3: அதுதான் மேனுஃபேக்சர். நாங்கள்
2: இனிஷியலாக அதுதான் பேசிக்காக பண்ண ஆரம்பித்தது.
3: அதுதான் எங்களோட ஸ்டார்டிங் வந்து கம்ப்யூட்டர் டேபிள் தான்.
2: வெரி குட். உங்க கம்பெனில அதை தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தீங்க ஆரம்பத்துல?
3: ஆமா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஒரே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் தான் எங்களோட ப்ரொடக்ஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு, இனி என்னெல்லாம் ஓபனிங்ஸ் இருக்கு ஃபர்னிச்சர்லன்னு பார்த்து பார்த்து பார்த்து இன்னைக்கு நாங்க வந்து ஒரு 5 ஷோரூம் ஓபன் பண்ணியிருக்கோம்.
2: ஓ, பிசினஸ் வந்து இப்படிதான் ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனா எடுத்த உடனே யாருக்குமே ஒரு ஜம்ப் இருக்காது இல்லையா? எனி பிசினஸ் இல்லையா, கொஞ்சம் மெதுவாக தான் போகும். உங்க வீட்டுக்கார் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்ததா? எந்த நிலையில இருந்தது?
3: கம்ப்யூட்டர் டேபிள் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பேசிக். அப்ப ஒரே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் செஞ்சு வித்து அந்த பேமெண்ட் வாங்கி 2 டேபிள் செஞ்சு.
2: ஓ, அப்படிதான்
3: ஸ்டார்ட் பண்ணுச்சு, ஸ்க்ராட்ச்ல இருந்து. ரொம்ப பேசிக். ஒரே ஒரு கார்பெண்டர் வந்து எங்க ஹஸ்பண்டோட பிரதர் தான் கார்பெண்டர்.
2: ஓ,
3: எங்க மாமனார் தான் டிரைவரு, எங்க வீட்டுக்காரர் தான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்.
2: ஓகே,
3: இப்படி ஸ்டார்ட் பண்ணதான் அந்த பிசினஸ். அது 2 கம்ப்யூட்டர் டேபிள் ஆகி அப்புறம் அது 10 ஆகி, 15 ஆகி, 100 ஆகி, 1000 ஆகி, அப்படிதான் எங்களோட பிசினஸ்.
2: அதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும் சொல்லுங்க?
3: கண்டிப்பா ரொம்ப வருஷங்கள் தான். இன்னைக்கு நாங்க 26 இயர்ஸ் ஆச்சுன்னா, நான்

0: இந்த பிஸ்னஸ்க்கு வந்து 20 இயர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு நாங்கள் வந்து வெறும் கம்ப்யூட்டர் டேபிள் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்னெல்லாம் தேவை ஃபர்னிச்சர்ல மார்க்கெட்ல கஸ்டமர்ஸ்க்கு என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபைடு, என்னெல்லாம் மார்க்கெட் க்ரோ ஆகுது, அதோட பீக்ல இன்னைக்கு நாங்கள் இருக்கோம்.
1: ஒரு ஷோரூமா, பெரிய ஷோரூமா, செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சது, இதெல்லாமே உங்களுடைய வளர்ச்சி தான் காட்டுது இல்லையா? பட் இந்த ஒரு பெரிய ஷோரூமா வச்சது எந்த வருஷத்துல?
0: நாங்கள் 2006 வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷோரூம் போட்டோம்.
1: எங்கே போட்டீங்க ஃபஸ்ட்டு?
0: அங்கே எங்கள் விமன்ஸ் பாலிடெக்னிக் சிக்னல் தான் எங்களோட ஃபஸ்ட்டு ஷோரூமு. 2004 வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷோரூம் போட்டிருந்தோம். 2006 அது 3000 ஆச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் கிடைக்கிற கடை எல்லாமே வாடகைக்கு எடுத்தோம். 2000 சதுரடி, 3000 சதுரடின்னு பக்கத்தில் சின்ன சின்ன கடையை எடுத்து ஒரு ஒரு செக்ஷனாக போட்டிருந்தோம். அப்போல்லாம் ஸ்டீல் பீரோ, ஸ்டீல் டேபிள், அப்புறம் சோஃபாஸ், டைனிங், அப்படி ஒன்று ஒன்றா போட்டிருந்தோம். அப்புறம் 2011 நாங்கள் வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரே ஷோரூமாக எடுத்தோம். அப்போலாம் வந்து மொசைக் போட்ட பில்டிங் தான் இருக்கும். ஸோ டைல்ஸ் போட்ட பில்டிங்கில் வந்து அந்த ஃபர்னிச்சர் எலிவேட்டாக காமிக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எப்படியாவது இந்த ஷோரூம் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம இதில் வந்து டைல்ஸ் போட்ட இடத்துல ப்ராடக்டை நல்லா எலிவேட்டடாக காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 2010 11 ஆயிருச்சு. 2014 நாங்கள் 30000 சதுரடியில் ஒரு பெரிய ஷோரூம் போட்டோம் தமிழ்நாட்டில்.
1: உங்களோட ஓன் ஷோரூம் அதுதான்
0: எங்கள் ஓலியா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ பெரிய ஷோரூம் இல்லைங்க, சென்னையில் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ ஹோம் சென்டர் அட்டோம் கூட மார்க்கெட்டுக்கு வரல. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் போடும்போது கண்டிப்பாக இது ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட்னு தான் எல்லாருமே பேசினாங்க. பட் ஃபஸ்ட்டு டேவே நாங்கள் அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டாக கஸ்டமர் எங்களை புரிய வச்சாங்க, கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: வல்லுநரின் வார்த்தை

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: அமாரி மா பெஹனோ கா கௌரவ உன்கா யோக்தான் உன்கா சாமர்த்ய ஆஜ் தேஷ் அனுபவ கர் ரஹா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
3: ஒரு ஹோம் பிசினஸ் ஆரம்பத்திலே நீங்க சொல்லிட்டீங்க, உங்க ஃபாதர் இன்லா, பிரதர் இன்லா எல்லாரும் இருக்காங்க, இப்ப நீங்களும் வேலை கத்துக்கிட்டீங்க. நீங்க இனிஷியலா வந்து கல்யாணம் ஆனப்புறம் போர் அடிக்குதுன்னு வர ஆரம்பிச்சீங்க. தீவிரமா அதோட நியூஆன்சஸ் எல்லாம் கத்துக்கிறது எப்ப ஆரம்பிச்சீங்க? கத்துக்கணும்னு எப்ப உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
4: நம்மளா எதுவுமே கத்துக்கிறது இல்லை மேடம். நம்ம கடையில் உட்காரும் போதே அது புஷ் ஆகும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கொஷின் கேட்கும் போது நமக்கு தெரியலங்கும் போது அடுத்த தடவை அதை தெரிஞ்சுக்குவோம். அது அப்படி போனதுதான்,
3: நேச்சுரலாவே வந்துருச்சு. பார்த்து பார்த்து கத்துக்கிட்டீங்க.
4: இதுக்கு நம்ம ஒன்னும் மெனக்கெடல. ஒரு கஸ்டமர் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, இன்னைக்கு அதுக்கு தெரிஞ்சுக்குவோம், நாளைக்கு அதோட டெப்த் தெரிஞ்சுக்குவோம். அவங்க ஒரு விஷயம் நம்மகிட்ட கேட்கும்போது நமக்கு தெரியாததை கேட்பாங்க, அப்ப அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். இப்படி எல்லாம் மார்க்கெட்ல இருக்கா, அப்படி எல்லாம் ப்ராடக்ட் இருக்கு, நீடு இருக்கு. ஸோ அதை அப்படியே நாங்க டெவலப் பண்ணோம்.
3: இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபர்னிச்சர்னா பேசிக்கா வந்து அப்ப வந்து மர ஃபர்னிச்சர் இருந்தது, இரும்புல பண்ணது இருந்தது, அந்த பவுடர் கோட்டட் அது இந்த மாதிரி தான் ரெண்டு தான் பேசிக்கா இருந்தது இல்லையா? இதுல வந்து உங்களுக்கு இந்த மரத்தோட தன்மை இதெல்லாம் பார்க்க தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு ஸ்டர்டிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, டீக்கு நான் ஸ்டர்டிட்டிக்கு சொல்லுவாங்க. இது பலால பண்ணது, இது வந்து பூவரசில் பண்ணது அப்படின்னு ஒன்று ஒன்று சொல்ல தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியும் மேடம், பார்த்தாவே தெரியும்.
3: கிரெயின்ஸ் வச்சு சொல்லிடுவீங்க இல்லையா? அப்புறம் இது இது வந்து இத்தனை வருஷத்து பழைய ஃபர்னிச்சர்னு சொல்கிறாங்க. அதுக்கு அது பழசுனால கூட அதோட ஓல்டாக சில மரத்துக்கு வந்து ஸ்டர்டிட்டி இருக்கும், அதெல்லாம் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துருச்சு.
4: யூ பிக்ட் அப்
3: இல்லையா? அதுக்கு நிறைய படிக்கணும் இல்லையா, அப்பப்ப அப்டேட்டடா இருக்கணும் இல்ல. இதுக்கு
4: ப்ராடக்ட் கூட ஏதான மேடம் பழகுறோம். நீங்க எப்படி எஃப்எம்லயே இருக்கீங்க, அதே பேசிட்டே இருக்கீங்களே, அதே மாதிரி நாங்க அதுலயே வாழ்றோம், அதனால அது தெரியும்.
3: ஆனா இப்ப பிசினஸ் பாத்தீங்கன்னா உங்களோடது காம்படிட்டிவ் தான் இல்லையா? எனி பிசினஸ் காம்படிட்டிவா இருந்தா கூட இது ஃபர்னிச்சர்ங்கும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்பவே அப்படி இருந்தது, இப்ப கேட்கவே வேணாம், எல்லாம் ஆன்லைன்ல வந்துருச்சு.

0: நம்ம வந்து கை கடக்கமான ப்ராடக்டாக பார்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க, கை கடக்கமான விலையில். அப்போ அவங்க ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதெல்லாம் நினச்சி பாருங்கள், ஆன்லைன் ப்ராடக்ட்ஸு, சில ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கலாம், சிலதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கணும், ஏன்னா நாள்பட அது இருக்க போகுது வீட்டில், அப்புறம் அவ்வளோ காசு போட்டு வாங்குறேன் அந்த அவேர்னஸ் மக்களுக்கு இருக்கா? இல்லை ஆன்லைனில் வாங்கிடுறாங்களா, டக்குன்னு போய் வாங்கிடுறாங்களா? இல்லை இன்றைக்கும் வந்து பார்த்து ரொம்ப நேரம் ஆகும், ஒரு விசிட்டில் பண்ண மாட்டாங்க இல்லையா, கரெக்ட் தானே? ரொம்ப நாள் ஆகும், இல்லை ரெண்டு மூணு டைம் ஆகும், அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே நாளாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கா, இப்போவும் இருக்கா சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக மேடம், ஒரு கஸ்டமர் ஒரு தடவையில் வாங்க மாட்டாங்கங்கிறக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து, நாங்கள் அப் டு 18-20 டைம்ஸ் வரைக்கும் ஃபாலோஅப்ஸ் பண்ணுறோம் ஒரு கஸ்டமரை. ஒரு கஸ்டமர் கடைக்குள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அப் டு 20 டைம்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பில் ஆகிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகி அந்த இடத்துக்கு அது தேவையா இல்லையா, பட்ஜெட்டு எல்லாத்தோட கன்வீனியன்ட் எல்லாம் பார்த்து வாங்குறக்கு ஒரு நல்ல டைம் ஆகும். நீங்கள் கேட்ட ஆன்லைன் எப்படி அப்படின்னா, அது டிபெண்ட்ஸுங்க மேடம், ஒரு ஒருத்தர் மைண்ட் செட். இன்னைக்கு நம்ம இங்கே கோயம்புத்தூரில் உட்காந்துட்டு பேசும்போது ஆன்லைனில் வாங்குற கஸ்டமரோட எண்ணிக்கை வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி, பட் இன் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக அதிகம்தான் ஆகும். இப்போ அதிகமாக ஆன்லைனில் யார் வாங்குறாங்கன்னா, பெங்களூரில், கொச்சின்ல, சென்னையில, அங்கெல்லாம் வந்து அதிகமாக ஆன்லைன் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க.
0: ஏன்னா போய் பார்த்து வாங்குறதுக்கு டைம் இருக்காது, வீட்டில் யாரும் பெரியவங்க பக்கத்தில் இல்லை, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கவங்க இவங்கெல்லாம் வாங்குறாங்க,
1: அவங்கெல்லாம் அதிகமாக வாங்குவாங்க. நம்ம மக்கள் இங்கே கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு நாங்கள் இருக்கிற சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெண்டிங்கை வேல்யூ பண்ணி நேரில் போய் டச் பண்ணி அதில் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் பண்ணி அவங்களுக்குன்னு வாங்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்டான பீப்புள் நம்ம அங்கே. ஆனால் அப்படி இல்லை மற்ற கஸ்டமர்னு சொல்ல முடியாது, அது அவங்களோட டைம் கன்ஸ்ட்ரெயின். அப்புறம் அவங்க வந்து அந்த பழக்கத்துக்கு வந்திருப்பாங்க, ஆன்லைனில் ஓகே தான், நம்ம அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் போது இதை தூக்கி போட்டு போயிடலாம், இதே யார் தூக்கிட்டு போகிறது, அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. இன்னொரு வகை அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு மார்க்கெட் தெரியும், நான் அந்த ஸ்டோரில் வாங்கியிருக்கேன், ஸோ அடுத்த சேல்ஸ் என்னால் ஆன்லைனில் தாராளமாக அவங்கள நம்பி என்னால் போட முடியும் அப்படிங்கிறவங்க ஆன்லைனில் வாங்கிக்குவாங்க.
0: வெரி நைஸ்.
2: வல்லுநரின் வார்த்தை.

0: भारत अभियान। अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இடம்பெற்றுள்ளார் தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்கள்.
5: காலம் வந்து நல்லா மாறிடுச்சு. நம்ம அப்ப அந்த காலத்துல ஃபர்னிச்சர்னா என்ன இருக்கும், மேக்சிமம் என்ன வாங்குவோம், ஒரு கட்டில் வாங்குவோம். சிம்பிளா தான் இருக்கும் அந்த கட்டில், கூட பெருசா ஜோடனே எல்லாம் இருக்காது. ஒரு பீரோ ஒன்று வாங்குவோம் வீட்டுக்கு. ஃபர்னிச்சர் அண்ட் எக்ஸ்ட்ரா திங்ஸை சொல்கிறேன், ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அப்புறம் வந்து

0: இந்த கட்டில் கூட பெருசாக ஜோடனையெல்லாம் இருக்காது. ஒரு பீரோ ஒன்று வாங்குவோம் வீட்டுக்கு. ஃபர்னிச்சர் அண்ட் எக்ஸ்ட்ரா திங்ஸை சொல்கிறேன், ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அப்புறம் வந்து ரெண்டு சேர் இருக்கும், நிறையா சேர்லாம் இருக்காது. அப்புறம் ஒரு டைனிங் டேபிளும் நாலு சேர், இவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது கூட மடக்கிற சேர் தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அந்த ஒயர் பின்னப்பட்ட அந்த ஃபர்னிச்சர் இருக்கு இல்லையா, அதில் மர சேரில் அது வந்து ஒரு சோஃபா இருக்கும், ரெண்டு சைட் சேர்ஸ் இருக்கும்.
1: கரெக்ட்.
0: இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பணக்கார தன்மை உள்ள வீட்டில் இருக்கும், அதை கௌரவமாக நினச்சாங்க அவங்க. அப்புறம் வந்து சோஃபா கம்பெட் சோஃபா வந்தது. இதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய திங்ஸாக இருக்கு. நீங்கள் ஒரு மூவியில் பார்த்தாலே இதெல்லாம் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் மூவியில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இன்னும் இந்த பொருள் இருக்கணும்னே இருக்கும். அதை பார்த்தே வாங்கினவங்களும் இருக்காங்க. அந்த மூவியில் நான் பார்த்தேங்க, ரெட்டு கலரில் ஒரு சோஃபா இருந்துங்க, அது மாதிரியே எனக்கு வேணும்னு சொல்லி வாங்குவாங்க எல்லாமே. இன்றைக்குமே அது ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம சினிமாவை பார்த்து ஒரு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுற சொல்கிறதெல்லாம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் உன்னை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்குறவங்க இருக்காங்கல்ல?
1: கண்டிப்பா கண்டிப்பா. அன்னைக்கு வந்து சினிமால பார்த்தாங்க, இன்னைக்கு பின்ட்ரெஸ்ட்ல பாக்குறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு படத்தை தவிர வேற எதுவும் பெருசா இல்ல, மால் கிடையாது. நம்ம மக்கள் எங்க போய் பார்ப்பாங்க? அடுத்தவங்க வீட்டுல பார்க்க முடியும். அப்படி வீட்டில் பார்க்க முடியலன்னா யாராவது ஃபாரின் போகிறவங்க, பெங்களூர் அந்த மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். நம்மளோட ரெகுலர் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா படத்தில் தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எந்த ஃபாரின் ட்ரிப்போ எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம தடுக்கி விழுந்தால் மாலுக்கு போனால் அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. இன்றைக்கி கையிலேயே கடலே இருக்கே.
0: ஆமாம்,
1: கூகுளோ பின்ட்ரெஸ்ட்டோ போயிட்டாங்கன்னா அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாடல்ஸ் அதில் இருக்கு. இன்னைக்குமே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுற ப்ராடக்ட்ல 80% ஆஃப் ப்ராடக்ட் கஸ்டமைசேஷன் தான். எல்லாரும் அந்த பின்ட்ரெஸ்ட் இமேஜ் கூகுள் இமேஜ் எடுத்துட்டு வந்து தான் எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு பண்ணி கொடுக்குறீங்க.
0: அப்போ வந்து இந்த டெய்லர் மேட் இதுங்கிற மாதிரி ஃபர்னிச்சர்லாம் பண்ணி வைக்கிறது இல்லை இப்போ இல்லையா?
1: இல்லை, இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 100,000 சதுரடியில் ஸ்கொயர் ஃபீட்ல எல்லாமே ஸ்டாக் வச்சிருக்கோம். இருந்தாலும் கஸ்டமைசேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்
0: கொடுக்குறீங்க. இப்போ அவங்களோட வீடெல்லாம் வந்து நீங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? வந்து பாக்குறீங்களா? போய் பார்த்துட்டு.
1: ஆமாங்க, எவ்ரி ஹவுஸ் கஸ்டமர் எந்த கஸ்டமர்னாலும் நாங்களே சொல்றோம், நாங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். எங்களோட 25 வருஷம் அனுபவத்தை நாங்க உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். நீங்க தேவைப்பட்டா சொல்லுங்க, நேர்ல வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஃபர்னிச்சர் பண்றோம்.
0: இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் எல்லாம் வீடெல்லாம் கட்டி முடிச்சு வீட்டுக்குள்ளே குடி போந்துட்டு தான் இந்த வீடு இந்த இடத்துக்கு இது போடலாம் அப்படின்னு வாங்குவாங்க. ஏன்னா மினிமல் ஃபர்னிச்சராக தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. அதுக்காக தான் கேட்டேன், அந்த வீடு இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போகிறது உண்டு.
1: ஈவன் நாங்கள் வந்து
0: சஜஷனும் கொடுப்பீங்க.
1: கண்டிப்பாக மேடம், நாங்கள் ஃபர்னிச்சர் மட்டும் பண்ணுறதில்ல, A to Z சொல்யூஷன், இன்டீரியர், ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணுறோம். ஓ, நீங்கள் வீடு சிவில் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபால் சீலிங் ஆளுக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணும்போது வீடு கிரகப்பிரவேசம் பண்றவரோட முகத்தை பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு ஜென்ஸும் லேடிஸும் அவ்வளோ பிரஷர் டென்ஷனா இருப்பாங்க. ஸோ அந்த பிரஷர்லாம் இல்லாம நாங்க பண்ணி கொடுத்துறோம். ஸோ அதனால நாங்க உள்ள போகும்போதே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவோம். அவங்க வீட்டை கட்டி முடிச்சுட்டு நிம்மதியா வீட்டில் போய் பால் காய்ச்சற மாதிரி தான் நாங்க பண்றோம்.
0: ரைட் ரைட். ஆனா வந்து காலம் எவ்வளோ சீக்கிரம் மாறி போச்சு அப்படிங்கறது இப்ப நம்ம திரும்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஃபர்னிச்சர் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓ, எல்லாராலையும் அஃபோர்டபுள் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கே ஒரு கார்பெண்டர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு தான் பண்ண வைப்பாங்க. அவங்களும் இழைச்சி வீட்டில் அது பாட்டு வேலை நடக்கும், வருஷக்கணக்காக நடக்கும். கட்டட வேலையோட இதுவும் நடக்கும், இல்லை கட்டட வேலை முடிஞ்சும் நடக்கும். இந்த வாசக்கால் வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லென்த்தி ப்ரொசீஜராக இருந்தது போக, கடைக்கு போனோமா, காசை கொடுத்தோமா, வாங்கினோமா, பிடிச்ச ஃபர்னிச்சரை வாங்கினோமா, வீட்டில் போட்டோமா, நிம்மதியாக உட்காந்தோமாங்கிறது மாறிடுச்சு. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு அந்த இது தெரியாது. ஒரு நடுவா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க கூட அந்த ஒரு ஃபர்னிச்சரோட அருமை தெரியும், அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட மாட்டாங்க. ஆனால் அதை வந்து தூக்கி போட்டால் தான் உங்களுக்கு வந்து வியாபாரம் இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: ஆனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி சஜஷன் கொடுப்பீங்க பாருங்கள். இப்போ ஆகி வந்த ஃபர்னிச்சர் இருக்கும், தாத்தா யூஸ் பண்ணது ரீமாடல் பண்ணி கொடுப்பீங்களா? தூக்கி போட்டுறாதீங்க, நல்ல மரம் அப்படிலாம் சொல்வீங்களா?
1: அதான் மேடம், இப்போது நம்ம பழைய ஃபர்னிச்சர்ஸை நாங்கள் இப்போ வந்து ட்ரெண்டாக மாற்றி கொடுக்குறோம். அதோட அமைப்பு பொறுத்து, மரம் நல்லா ஹெவியாக இருந்தால் அதை கட் பண்ணி புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் பண்ணுறதில்ல, அதை ஏஸ்தட்டிக்காக இருக்கிறத ஆன்டிக் கொஞ்சம் ஆட் பண்ணி கிளாசிக்காக ஆனால் புதுசு பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு பண்ணுறோம். இப்போ எனக்கு என்னென்னா, அந்த கட்டில் இருக்குது, அந்த கட்டில் அறுத்து எனக்கு சேராக பண்ணி கொடுங்க, அது பண்ண முடியாது. அந்த கட்டிலையே

0: இன்னும் நல்லா இன்னும் 50 வருஷம் 20 வருஷம் உழைக்கிற மாதிரி இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒர்க்லாம் நிறையாவே பண்ணுறோம். ரொம்ப விரும்பி பண்ணிக்கிறாங்க கஸ்டமர்ஸ். அம்மா ஞாபகமாக இருக்குது, அம்மா வாங்கி கொடுத்தது. அதான் நான் சொன்ன மாதிரி 20 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு வீட்டை வெளியிருந்து பார்த்தா நான் நினைப்பேன், இங்கே பாருங்கள் வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ளே போனால் ஒரு கயிற்றுக்கட்டில் ஒரு ஒயர் சோஃபா, இதுதான் மெயினாக இருக்கும். இன்னைக்கு வாடகை வீடாக இருந்தால் கூட, கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு போகிறோன்னா கூட பிஃபோராகவே எல்லாருமே ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடாக போய்க்கிறாங்க, இல்லை ஃபர்னிச்சர் வாங்கினதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே குடி போகிறாங்க. அது இன்னைக்கு அத்தியாவசியம் ஆயிடுச்சு.
1: கரெக்டு. ஆனால் அதுக்கு காலம் எடுத்துக்கிச்சு இல்லையா, நம்ம உடனே நடந்துடல. காலம் மாற மாற எல்லாமே மாறிடுச்சு, நம்ம டேஸ்ட்டும் மாறி இருக்கு. அண்டு வந்து நம்ம ஒரு வீட்டில் பெரியவங்க இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப இந்த மினிமலிஸ்டாக இருந்திருப்பாங்க, நிறைய வீட்டில் ஃபர்னிச்சர் வாங்கி கச்சக்கச்சான்னு போடுறது அவங்களுக்கு பிடிக்காது, அதனால கம்மியாக வாங்கினோம்பாங்க. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இடம் லிமிட்டட் ஸ்பேஸுக்கு உண்டானதான் நம்ம யோசிப்போம், அப்போ ஸ்டர்டியாக வாங்க மாட்டோம். ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நல்ல காத்திரமாக இருக்கணும், வாங்குகிற பொருளுக்கு வந்து அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும், அவ்வளோ விலை கொடுக்குறோம்ல, நல்ல பொருளாக வாங்க, உறுதியாக வாங்க அப்படிம்பாங்க. அதை நமக்கு என்னென்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபாக தான், இது சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நீங்கள் சொல்லுங்களேன், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஃபர்னிச்சர்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் மரங்களில் பார்த்துருப்பீங்க, அவங்க தாட் கரெக்டா இல்லை இப்போ திங்க் பண்ணுறாங்க இல்லையா அடுத்தது வாங்கிக்கலாம், எது கரெக்டு நீங்கள் சொல்லுங்களேன்?
0: டிபெண்ட்ஸ் ப்ராடக்ட் பொறுத்து. நம்ம வந்து இப்போ எல்லாருமே 4 பெட்ரூம் 3 பெட்ரூம் இருக்குது, ஸோ அங்கே உள்ளே வைக்கிறதுல கட்டில் இப்போது ஒரு மைண்ட் சேஞ்ச் லேடிஸ்க்கோ ஃபேமிலிக்கோ தேவைப்படுது. நம்ம வந்து 50 வருஷம் ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறோம், 50 வருஷம் ஒரு ஓன் ஹவுஸில் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே ஸ்டர்டியாக வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஹாலெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா ரெனோவேட் பண்ணால் தான் நமக்குமே கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்ட் இருக்குங்க. ரொம்ப ஒரு 20 வருஷம் 15 வருஷம் ஒரே ப்ராடக்ட் போட்டிருந்தோம்னா நமக்கே கொஞ்சம் போர் அடிச்சிடும். அப்புறம் இன்றைக்கி ஆப்ஷன் இருக்குது. அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆசாரியை பிடிக்கணும், அவர் வந்து அவர் பெரிய மரம் உருட்டு வாங்கணும், அவர் வருஷக்கணக்காக வேலை செய்யணும், இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பார்த்தா நாளைக்கு டெலிவரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ ஸ்டேடியாக அவ்வளோ காஸ்ட்லியாக அப்படி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ்கிற 5 வருஷம் 10 வருஷம் ஒரு சஃபஸ்டிகேட்டடாக வாழ்கிறதுக்கு தேவையானது அந்த நீங்க மாத்திர மைண்ட் செட்லயே தாராளமா வாங்கிக்கலாம்.
1: வெரி குட்.
2: நேர்களே, இதுவரை தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் வெள்ளிக்கிழமையன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை செக்மெண்ட்ல இடம்பெறும். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இன்றிரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில மேட்டுப்பாளையம் வட்டம் தாசர்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம். மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேரலுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து 5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல் பகுதியில சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை, தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 9:15 மயிலிறக நிகழ்ச்சியில நட்சத்திர மயிலர்கள் நேர்களுக்காக காத்துட்டு இருக்கு. மைல் மார்க் சம்பாரவையின் இந்த நட்சத்திர மயிலர்கள் நிகழ்ச்சியில இன்றைய நட்சத்திரமா பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நேரம் 12:40. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயரும் மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை

0: சந்தைதோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில், மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்ததான முகாம் நடைபெற்றது. ரத்ததான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படும்.
1: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனஅடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனஅடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபான்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிக்கா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஒரு மணி ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிக்கவிருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ எப்பவும் டெய்லியும் மணி ஒன்று மலர் ஒன்றுல ஹாலிவுட் மூவிஸ் பற்றின ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு ராஜா கால கதையை பற்றி பேச போகிறோம். ஸோ ராஜா காலம்னதும் நம்மளுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஓகே, ஒரு கோட்டை வரும், அந்த அரண்மனைக்குள்ளே ராஜா ராணி இருப்பாங்க, இளவரசன் இளவரசி இருப்பாங்க, அதில் ஒரு காதல் வரும், அதுக்கப்புறம் ஒரு சண்டை வரும், அந்த காதலோட மோதலாக நிறைய காட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் அப்படி தான் இல்லை. இது ஒரு யூஸ்வலான ராஜா கதை கிடையாது. ஒரு அழகான அரண்மனை இருக்கு, அதே மாதிரி அழகான ராஜாவும் இருக்காங்க, அழகான ஒரு ராணியும் இருக்காங்க. ஆனால் ஹாப்பி எண்டிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. நடுவில் நிறைய விதமான புதிய விதமான கற்பனைகளை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்படி ஒரு திரைப்படம் தான் டாம்சல் அப்படிங்கிற 2024 வெளிவந்த ஹாலிவுட் திரைப்படம் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனர் வந்து ஜோன் கார்லஸ் ஃப்ரெஸ்னால்டிலோ அப்படிங்கிறவர். ஸோ இதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா டேன் மீசியூ அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த கதைக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக நம்ம நிறைய ரிச்சுவல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், சடங்குகள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதுவும் ராஜா காலத்தில் இருந்த சடங்குகளை தழுவி தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். குறிப்பாக ராஜா காலத்தில் நடந்த சடங்குகளை தாண்டி அந்த ராஜ குடும்பங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சடங்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ஒரு கற்பனைக்கும் தாண்டிய அந்த சடங்குகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கொண்டு தான் இந்த முழு திரைப்படமும் வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு மணி நேரமும் மணி ஒன்று மலர் ஒன்று இந்த நிகழ்ச்சியில் டாம்சல் அப்படிங்கிற இந்த திரைப்படம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.

1:08 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு டாம் செல் அப்படிங்கிற 2024-ல வெளிவந்த ஒரு சூப்பர் ஹாலிவுட் மூவி பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ கதையினுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, கல்யாணத்தோடது தான் ஆரம்பிக்கவே செய்யுது. ஒரு ஏழை ராஜ்யத்தில் வாழக்கூடிய இளவரசி தான் எலோடி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க ஒரு அழகான இளவரசி, தன்னுடைய நாட்டை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக பணக்கார ராஜ்யத்து கூட ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் இளவரசனை திருமணம் செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய நாடும் காப்பாற்றப்படும், அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்தம் எல்லாருமே காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கமாகவே இருந்திருக்கு. ஸோ அதனால திருமணத்திற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அவங்களுக்கு. திருமணம் நடந்து முடிஞ்ச கையோட அவங்களுடைய இளவரசன் தன்னை நம்பி வந்த ராஜ்யத்தில், ஏழை ராஜ்யத்துலேருந்து வந்த இளவரசிக்கு ஒரு பெரிய வந்து பலி கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த பலி எப்படின்னா, அவங்களவே பலி கொடுக்கறது தான் அந்த சடங்காகவே இருக்கு. முழு அரச குடும்பமும் அவங்கள ஏமாற்றி ஒரு சடங்குக்காக கூட்டிட்டு போறாங்க. எலோடி வந்து ஒரு டிராகனுக்கு பலியாக கொடுக்க போகிறது தான் அந்த ஃபஸ்ட்டு சீனாகவே வச்சுருப்பாங்க அந்த திருமணம். திருமணம்க்கு அப்புறம் பலி சீன். இது ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி ஆரம்பித்தாலுமே கூட, முழுக்க முழுக்க இந்த திரைப்படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னை உயிர் காப்பாற்றிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க ஹீரோயின் அந்த எலோடி அப்படிங்கிறது தான் கதையுடைய முழு அம்சமாகவுமே இருக்கும். அதில் நிறைய திருப்பங்கள், அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி சாமர்த்தியமாக அவங்களுக்கு பயன்படுத்தப்படுது, இது எல்லாத்தையுமே சேர்ந்து இந்த திரைப்படத்தை ஒவ்வொரு இந்த சீட்டினுடைய விளிம்புல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய திரைப்படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம் இருக்கும். ஐயோ இப்போ என்ன ஆகுமோ, ஐயோ அப்போ என்ன ஆகுமோ, அவ்வளோதான், இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளே வந்து டிரெக்ஷன்லாம் வந்து ஓரளாக பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அங்கே நிறைய மூவியில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து டைரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீதியுனது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று டாம்சல் திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம்.

0: இந்தியாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
5: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
7: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
8: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
7: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: இன்று மதியம் 2:30
1: பாப்பாவுக்கு ஆதி சுடி புது ஆதி சுடி.
0: நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்றிரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. ஒரு 1:18 ஆயிட்டு இருக்கு, கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில 2024 வெளிவந்த டாம்சல் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே திருமணம், அதுக்கப்புறம் அந்த பெரிய குகைக்குள்ள, அதுவும் டிராகன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குகைக்குள்ள இளவரசிய தள்ளி விட்டுறாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட. அந்த உயிர் பலி தான் அந்த கல்யாணத்தினுடைய மிகப்பெரிய சடங்கா பார்க்கப்படுது. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது, உள்ள போன இளவரசி என்ன ஆகுறாங்க, எப்படி தன்னை காப்பாத்திக்கிறாங்க அப்படிங்கறத படம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் தான் படத்தினுடைய உண்மையான சாகசம் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு இருண்ட குகை, எங்க பார்த்தாலும் அங்கங்க தீ இருக்கு, பசியோட காயங்களோட ஒரு டிராகன் உருமுற சத்தம் அப்பப்ப கேக்குது. கண்ணால கொஞ்ச நேரத்துக்கு அந்த டிராகனை நம்மளுக்கு காட்டவே மாட்டாங்க. கையில எந்த ஆயுதமும் இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. இந்த நிலையில எலோடி உயிர் பிழைக்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஓடுறாங்க, விழுறாங்க, காயமடைறாங்க, மறுபடியும் எந்திரிக்கிறாங்க, ஓடுறாங்க. ஸோ இது நம்ம சொந்த வாழ்க்கையிலும் நிறைய நம்ம அனுபவப்பட்டிருப்போம் இல்லையா. பல அடிகளை வாங்கி பல தடைகளை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருப்போம்ல, அதே சுச்சுவேஷன் தான் இந்த ஃபேரி டேல இருக்கக்கூடிய கதையிலையும் நடக்குது. பட் இங்க வந்து ஹீரோயின்க்கு கூட மனிதர்கள் யாரும் உள்ள உதவி கேட்கறதுக்கு, அந்த சூழ்நிலையில மிகப்பெரிய பலமா அவங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறாங்க. எப்படி இந்த டிராகனை ஏமாற்றி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கறது தான் அவங்களுடைய பிளானா இருக்கு. ஸோ எல்லா சூப்பர் ஹீரோ கதைகள்ல இல்ல ஃபேண்டசி கதைகள்ல, ராஜா கதைகள்ல குறிப்பா, காப்பாத்துறதுக்குன்னு யாரோ ஒருத்தங்க வருவாங்க. குறிப்பா ராஜகுமாரன் யாராவது குதிரையில வந்து காப்பாத்துவாங்க. ஆனா இந்த கதையில அது நடக்கவே நடக்காது. இந்த இடத்துல ராஜகுமாரியும் அவங்க தான், ராஜகுமாரனும் அவங்க தான், ஹீரோ ஹீரோயின் ரெண்டுமே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துற காட்சிகள் தான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலமா இருக்கும். ஒவ்வொரு காட்சியுமே வந்து நம்மளுக்கு பார்க்கும் போது ஓகே இப்படி பண்ணி அவங்க தப்பிக்க போறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு ட்விஸ்ட்ல அவங்க வேற மாதிரி அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிப்பாங்க. இந்த முதல் தடவை அந்த உருமல் சத்தத்தோட டிராகனை பாக்குற காட்சி ரொம்பவுமே டிராமட்டிக்கா இந்த திரைப்படத்துல இருக்கும். அதை பத்தி தான் அடுத்ததா பேச போறோம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன்ட், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல மணி ஒன்று மலர் ஒன்று.

1:25 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு 2024 வெளிவந்த டாம்சல் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம் அந்த முதல் தடவை டிராகனை பார்க்கிற காட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது.

உண்மையாலுமே இந்த காட்சி தான் நம்மள இருக்கையினுடைய நுனிக்கே கொண்டு செல்லக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். எலோடிய உள்ள தூக்கி போட்டுடுறாங்க, கஷ்டப்பட்டு அங்க இங்க அடி வாங்கி ஒரு இடத்துல வந்து எந்திரிச்சு நிக்க முடியாம நின்று அந்த இருண்ட குகைக்குள்ள அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து முன்னாடி போறாங்க. சுத்தி பார்த்தா ஒரே அமைதி, மயான அமைதினு சொல்வாங்க இல்லையா, அதுதான் இந்த கண்ணை கட்டி காட்டில் விடுறது அப்படிங்கிற ஒரு தருணம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த காட்சி. அந்த அமைதிக்குள்ள ஒரு அசாதாரண பதற்றமும் அவங்களுக்கு வருது. திடீர்னு குகையினுடைய சுவர்களில் ஒரு நிழல் வந்து நகர தொடங்குது. எங்கிருந்தோ ஒரு கர்ஜனை ஒளியும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஒளி மெதுவாக நெருங்க நெருங்க எப்படி நமக்கு வந்து அந்த இடத்துல இருந்த இதய துடிப்பு அதிகமாகுமோ அதே மாதிரி தான் எலோடியும் பதட்டத்தோட இதய துடிப்பு வெளியே கேட்குற அளவுக்கு ஒரு நடுக்கத்தோடு நிற்கிறாங்க. அந்த இருளோட நடுவுல இருண்ட அந்த பிரம்மாண்டமான கண்கள் மட்டும் ஒளிருது. அதாவது அந்த இருட்டுல வெறும் ரெண்டு கண்ணு மட்டும்தான் தெரியுது. ஸோ அந்த காட்சி நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஸோ அந்த கண்கள் நெருங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தீ பிழம்புகளினுடைய வெளிச்சத்துல

இருண்ட அந்த பிரம்மாண்டமான கண்கள் மட்டும் ஒளிருது. அதாவது அந்த இருட்டுல வெறும் ரெண்டு கண்ணு மட்டும்தான் தெரியுது. ஸோ அந்த காட்சி நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஸோ அந்த கண்கள் நெருங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தீ பிழம்புகளுடைய வெளிச்சத்துல முதன் முறையா அந்த டிராகனுடைய முழு உருவம் தெரியுது. ஆடியன்ஸ் ஆகிய நமக்கும் சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலோடிக்காகவும் சரி. ஸோ அந்த நொடியில இது ஒரு சாதாரண கற்பனை கதையா நம்மளுக்கு தெரியலாம், ஆனா உயிருக்கும் மரணத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த போராட்டம் இருக்கு இல்லையா, நமக்கும் ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான தருணங்கள் வந்து வந்து போகும் அப்படிங்கறத நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். பட் அப்பார்ட் ஃப்ரம் இந்த நம்ம ரியல் லைஃப்ல நடக்கக்கூடியதும் அந்த ரீல் லைஃப்ல நடக்கக்கூடியதும் நம்ம பெரும்பாலும் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம அங்க இருந்தா எப்படி இருந்திருக்கும், இல்ல நம்ம ஏதோ ஒரு இன்சிடென்ட் கூட இப்படி ஒரு நூல் இலையில நம்ம தப்பிச்சிருப்போம், இல்ல மரணத்தினுடைய விளிம்புக்கு போயிட்டு வந்திருப்போம். அதையெல்லாம் இந்த ஒரு காட்சி நம்மளுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு போகும், கொண்டு வந்து போகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இல்லாத டிராகனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க. அதாவது கதையில டிராகன் இருக்கு, பட் நிஜ வாழ்க்கையில இப்போ நம்ம வாழக்கூடிய உலகத்துல டிராகன் இல்லை தானே. அதை வந்து ஒரு உயிர்ப்பு தன்மையோட கொண்டு வந்திருப்பாங்க. அதனுடைய டிராகனுடைய வாய்ஸ், குரல், பின்னணி இசை, இது எல்லாமே சேர்ந்து அந்த டிராகனுடைய அறிமுக காட்சியை நம்ம யாராலையுமே மறக்க முடியாத அனுபவமா கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் ஸ்கிரீன்ல தான் பார்ப்போம், இருந்தாலும் மெய் சிலிருக்கக்கூடியதா இருக்கும் அந்த காட்சி. இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம், பட் அந்த இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா மெய் சிலிருக்கும். தொடர்ந்து டாம்சல் பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசலாம். ஸ்டே டியூன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மணி ஒன்று மலர் ஒன்று.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை மணி 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
0: ஒரு மணி 33 ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மணி 1 மலர் 1. இன்னைக்கு டாம்சல் அப்படிங்கிற மூவியை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஏன் இந்த டிராகனுக்கு இப்படி பலி கொடுக்கறாங்க அப்படிங்கிற கேள்வி யாருமே யோசிக்கல. ஆக்சுவலி எதுக்காக அப்படின்னா, மன்னிப்பு கேட்கறதுக்காக. இந்த டிராகன் கிட்ட கொடூரமான முறையில டிராகனுடைய 3 முட்டைகளை, அதுல இருக்கக்கூடிய குட்டிகளை இந்த ராஜ குடும்பம் வந்து கொன்றிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த டிராகன் கிட்ட கையும் களவுமா மாட்டி இந்த ராஜ்யத்தை சேர்ந்த முன்னாள் அரசன் என்ன பண்றாங்கன்னா, நீ என்னுடைய 3 மகள்களையும் பறித்தாய், அதற்கு பதிலாக உன்னுடைய அரச குடும்பத்தினுடைய 3 மகள்களை ஒவ்வொரு தலைமுறையிலும் எனக்கு பலியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கேட்டிருக்கும். ஸோ அந்த மன்னிப்புக்கு ஈடாக இந்த பலிகளை கேட்டிருக்கும். ஸோ இந்த அரச குடும்பம் காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தந்திரம் செய்கிறாங்க. தன்னுடைய சொந்த மகள்களை பலி கொடுக்காம ஏழை நாடுகளுடைய இளவரசிகளை திருமணம் அப்படிங்கிற பெயரில் சும்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு இரத்த சடங்கின் மூலமாக தன்னுடைய அரச குடும்பத்துல சேர்ந்தவங்களா ஆனதுக்கு அப்புறமா அவங்கள வந்து அந்த குழிக்குள்ள, அந்த குகைக்குள்ள தள்ளி அந்த டிராகனுக்கு பலியா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பல பெண்கள் முன்னாடி பலி ஆகியிருக்காங்க. ஆனா எலோடி வந்து ஒரு சாதாரண பெண் இல்ல, புத்திசாலியான பெண் அப்படிங்கறதுனால அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முயன்று தப்பிக்கவும் செஞ்சிடறாங்க. ஆனா இந்த டிராகனுக்கு பலி முழுமையா போய் சேராத காரணத்தினால டிராகன் கோபம் அடைஞ்சு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துது. உடனே அந்த அரச குடும்பம் என்ன பண்றாங்கன்னா, எலோடியுடைய தங்கைய மறுபடியும் பலியிடுறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. புளோரியா தான் எலோடியுடைய தங்கை. ஸோ அவங்களையும் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஹீரோயினுக்கு கட்டாயமாக்கப்படுது. குகைக்குள்ள அவங்களையும் தள்ளி விட்டுறாங்க. ஸோ தப்பிச்சு போன எலோடி மறுபடியும் குகைக்குள்ள வந்து தன்னுடைய புளோரியா அப்படிங்கிற தன்னுடைய தங்கையை காப்பாற்றுற காட்சிகள் இன்னும் வந்து எக்ஸைட்டிங்காக அண்ட் அட்வென்ச்சரஸாக இருக்கும். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி 1 மலர் 1.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

ஒரு மணி 40 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கு டேம்சல் அப்படிங்கிற மூவியை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. ஸோ இது ஒரு சாதாரண பிரின்சஸ் ஸ்டோரி இல்லை. ஸோ ராஜா கால கதைனா நிறைய ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் இது வந்து ஒரு இளவரசன் இளவரசியை காப்பாத்துற காட்சி கிடையாது. இளவரசன் தான் கொண்டு போய் குகைக்குள்ளேயே தள்ளி விடுறாப்ல. அதுவே இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படத்துல ஹீரோயினா எலோடி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்க கூடியவங்க மில்லி பாபி பிரவுன் அப்படிங்கிறவங்க. இவங்க இந்த திரைப்படத்தில் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காங்க. பெரும்பாலான ஸ்டண்ட்டுகளை இவங்களே பண்ணியிருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அண்ட் டிராகனுக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. டிராகன் இந்த படத்தில் பேசும். ஸோ ரியல் லைஃப்பில் பேசாது, இந்த படத்தில் பேசும். ஸோ பிரபல நடிகை ஷோரே அகஸ்ட்லோ அப்படிங்கிறவங்க டிராகனுடைய குரலை கொடுத்துருப்பாங்க. அது ஒரு தனித்தனமான கம்பீரத்தோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ உண்மையான அரண்மனைகளில் படப்பிடிப்பு இந்த திரைப்படத்தில் நடந்திருக்கும். அது

பெரும்பாலும் போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பழமையான கோட்டைகளில் மலைப்பகுதிகளில் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க. குகை செட், இந்த குகையை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த செட் வந்து உண்மையிலேயே வந்து கட்டியிருக்காங்க. அதுவும் கிரீன் ஸ்கிரீனை வந்து பயன்படுத்தாமல், கிரீன் மேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பயன்படுத்தாமல் லண்டன் ஸ்டுடியோவில் பெரிய அளவிலான செட்டுகள் வந்து இந்த டிராகன் குகை காட்சிகளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு உண்மையான குகை மாதிரியே இருந்ததுன்னு பலரும் சொல்லப்படுற அளவுக்கு இந்த காட்சியை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நிறைய சுமார் 145 மில்லியன் டாலர் செலவழித்து இந்த திரைப்படத்தை கொண்டு வந்ததாகவும் படக்குழுவினர் சொல்கிறாங்க. ஸோ இசை பங்களிப்பு அப்படின்னு பார்த்தா ஹான்ஸ் ஜிம்மர் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துக்கு இசை கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் வந்து உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர்ங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். உலக அளவில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த டேம்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெளியான முதல் சில நாட்களிலேயே 79 நாட்களில் டாப் 1 ஃபர்ஸ்ட் ரேங்க் பிடிச்ச திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய விருதுகளையும் இந்த திரைப்படம் வாங்கியிருக்கு. அண்ட் ஒரு ஃபேரி டேல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் மாற்றி ஒரு தலைகீழான ஒரு கதையினுடைய யூஸ்வலா இருக்கக்கூடிய ராம்பவை மாத்தி கொடுத்த திரைப்படம்னா இந்த திரைப்படத்தை சொல்லலாம். சரி ஓகே, எல்லா படத்தினுடைய கதையெல்லாம் கேட்டாச்சு. ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாருமே கடைசி பக்கத்தை தான் யோசிப்போம் இல்லையா, கிளைமேக்ஸ் என்ன இந்த திரைப்படத்திற்குன்னு கேட்டீங்கன்னா, டாம்சல் திரைப்படத்துல ஒரு வெறும் சண்டை காட்சியா மட்டும் இந்த கிளைமேக்ஸை அமைச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் அந்த டிராகனுக்கு புரிய வைப்பாங்க, இவ்வளோ நாள் நீ கொன்னது உன்னுடைய பழி வாங்கக்கூடிய அந்த நியாயமான கொலைகள் கிடையாது, நியாயமான பலிகள் கிடையாது அப்படிங்கிறத, தன்னுடைய தங்கையை காப்பாற்றக்கூடிய அந்த முயற்சியில் அந்த டிராகனுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மையை புரிய வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக அந்த சாகடிக்கப்பட்ட பலி கொடுக்கப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் அந்த டிராகனும் ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. ஸோ கடைசியில் இதுக்கு காரணமான அரசி இசபெல், இளவரசர் ஹென்றி, இந்த ஏமாற்று திட்டத்தில் அவங்க தான் முக்கியமானவங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள கொல்றது தான் இந்த டிராகனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து, யாரை கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்ததோ அவங்க கூடவே சேர்ந்து எலோடி ஃப்ளோரியா கூட சேர்ந்து அந்த டிராகனும் 3 பேர் கூட்டணியில் அவங்கள ஏமாற்றிய அந்த அரசு குடும்பத்தினரை பழி வாங்குவாங்க. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை அம்சமாக கிளைமேக்ஸ் அமைச்சிருப்பாங்க. சோ சுபம் அப்படின்னே சொல்லலாம், பல போராட்டங்களுக்கு அப்புறம் கிடைச்ச சுபம் அப்படின்னே சொல்லலாம். சோ ரொம்ப அழகா இந்த திரைப்படத்தை கொடுத்திருப்பாங்க. கற்பனைக்கும் மிஞ்சிய நிறைய காட்சிகள் இந்த திரைப்படத்துல இருக்கும். ஒரு பொதுவான ராஜாக்களை கதையை இப்படியும் கொடுக்கலாம் அண்ட் துரோகத்தை இப்படியும் காட்டலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பெண்ணினுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப வலிமையாக கொடுத்த இந்த திரைப்படம் பலரால் பாராட்டப்பட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வருது, நம்மளும் இந்த மாதிரி திரைப்படங்களை பார்த்து ரசிக்கலாம். அதுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க இந்த கதையில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையாக நிறைய சூழலில் இருப்போம், ஆனால் எந்த இடத்துலையும் விழுந்த இடத்துலையே கிடக்காமல் மறுபடியும் எழுந்து போராடினா நம்மளுக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் மூலமா. இயக்குனரா இருந்தாலும் சரி, இந்த கதையை எழுதினவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பார்த்த ரசிகர்களா இருந்தாலும் சரி, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளவு நேரமும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில உங்க கூட பயணிச்சேன்னா உங்க ஆர்ஜே நிஷா. நேரம் 1:44:30 ஆயிட்டு இருக்கு. இன்னும் சில நொடிகள்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வரும் 2047 ஆண்டிற்கு முன்பே சிக்கிள் செல் நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான மகளிர் வலுவூட்ட

0: சுடப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நோயை கண்டறிய இதுவரை நடத்தப்பட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுடில்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர்கள். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலாளிகள் மற்றும் ஒரு கூடுதல் பணியாளருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற இத்திட்டம் வகை செய்கிறது. இந்நிகழ்ச்சியை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் இன்று புதுடில்லி திரும்பினார். இப்பயணத்தின் போது பிரான்ஸ் நீஸ் நகரில் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் தொடங்கி G7 மாநாடு விவாடெக் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாடியது குறித்தும் எடுத்துரைத்துள்ளார். இரு நாடுகளின் அன்பான உபசரிப்பிற்கும் பிரதமர் சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்ய புதுடில்லியில் இன்று நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். குற்றப்பத்திரிகைகள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர், பயனுள்ள ஆதாரங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப அடிப்படையிலான விதிகளை அரசு தரப்பு திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் தேசிய போக்குவரத்து அமைப்புடன் இணைக்கப்பட்டு இப்பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக விமான கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. வடகிழக்கு பகுதிகளில் 4170 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதோடு 46000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராம சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இப்பகுதிகளில் வர்த்தகம், பொருளாதாரம், போக்குவரத்து, கல்வி உள்ளிட்ட துறைகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. போக்குவரத்து மேம்பட்டதை அடுத்து சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் 12 ஆண்டுகால வளர்ச்சிப் பணிகள் குறித்து திருச்சி தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி மாணிக்கம் தெரிவிக்கையில்,
2: பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 47270 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி செலவுப்பட்டு 46290 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குடான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. 4170 கிலோமீட்டர் ரயில் நிலையங்கள் மின்மயமாக்கப்பட்டு முழுமையான மின்மயமாக்கப்பட்ட இந்தியாவாக உருவெடுத்துள்ளது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் கூறினார். காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு, படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையின் புதிய திட்டங்களை மேற்கொள்ள அரசியல் கொள்கை நிலை

0: பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். கர்நாடக அரசு மேகதாதுவிலோ வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ள கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது.
0: இத்தீர்மானத்தை வரவேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இத்தீர்மானத்தை அனைத்துக் கட்சி குழுவினரும் பிரதமரிடம் நேரில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ், அஇஅதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இத்தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக அவை இன்று காலை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் தா வீராசாமி, சி ராமசாமி, சுவாமிநாதன், ஆறுமுகம், பே கண்ணன், நாஞ்சில் முருகேசன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் இரா நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் இரண்டாவது கட்ட போலியோ தடுப்பூசி முகாம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. தருமபுரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை இம்முகாமில் பங்கேற்கச் செய்து போலியோ இல்லாத மாவட்டமாக உருவாக்க மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அறிவுறுத்தியுள்ளார்.
2: வருகின்ற June 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
0: தென்காசி மாவட்டத்தில் கார்பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசியில் அடவி நன்னார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகளை கொண்டுள்ள மாவட்டத்தில் தற்போது கார்பருவ சாகுபடிக்கான நெல் நாற்று பாவுதல் உள்ளிட்ட முதற்கட்ட பணிகளை விவசாயிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கால்வாய்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் முறையாக சீரமைக்கப்பட்டால் அணைகளிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் தடையின்றி விவசாய நிலங்களுக்கு சென்றடையும். இதன் மூலம் இந்த ஆண்டு கார்பருவ சாகுபடி முழுமையான விளைச்சல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1397 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நீலகிரி, சேலம், நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் தென்கொரியாவின் மின் சன் கிம்மை 21-16, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

மணி 55 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல அடுத்ததா சென்னை மெத் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூரில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம்

25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை கேட்டோம்.

0: चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேரம் 2:16 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளன்று 2014 நமது பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்த தூய்மை இந்தியா திட்டம் தற்போது அதனுடைய 2.0 மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவாகியுள்ளது. இதன்படி நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் திட திரவ கழிவு மேலாண்மை, கழிப்பறைகள் கட்டுதல், பொது இடங்களை தூய்மையாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது. பல மாநிலங்களில் தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் மூலம் ODF Plus எனப்படும் திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் குப்பையற்ற நகரங்களை உருவாக்குவதை இலக்காக கொண்டு அதற்கான புதிய கருவிகள் வெளியிடப்பட்டுள்ளன. கழிவு மேலாண்மையை பொறுத்தவரை திட மற்றும் திரவ கழிவுகளை முறையாக கையாளுதல் மற்றும் மறுசுழற்சி செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. டெங்கு தடுப்பு சிறப்பு முகாம்கள், பொது இடங்களை தூய்மைப்படுத்தும் பணிகள் மற்றும் கழிப்பறைகள் கட்டப்படுவது தொடர்ந்து நடைபெறுகிறது. கிராமப்புறங்களில் இந்த திட்டம் ஸ்வச் பாரத் கிராமின் என்ற பெயரில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் இந்த திட்டம் கண்காணிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் சாதனையாக கிராமப்புறங்களில் 10 கோடிக்கும் அதிகமான தனிநபர் கழிப்பறைகள் மற்றும் நகரங்களில் 500,000 பொது கழிப்பறைகள் கட்டப்பட்டன. திடக்கழிவு மேலாண்மை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு குப்பை சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி முறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. பொது இடங்களில் குப்பை போடுதல், எச்சில் துப்புதல் போன்றவற்றை தவிர்த்து சுகாதாரமான பழக்க வழக்கங்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. சுகாதாரம் மேம்பட்டதால் வயிற்றுப்போக்கு, தொற்று நோய்கள் மற்றும் குழந்தை இறப்பு விகிதங்கள் வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கிறது ஒரு ஆய்வு. மொத்தத்தில் இந்த தூய்மை இந்தியா திட்டம் 2.0 சுகாதாரம், நகர மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைத்து சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வழிவகுத்துள்ளது. தற்போது தூய்மை இந்தியா திட்டத்திற்கு அரசு அலுவலர்கள், போர் வீரர்கள், திரைத்துறையினர், விளையாட்டு வீரர்கள் என பல துறைகளில் இருந்தும் புகழ்பெற்றவர்கள் பங்கெடுத்துக் கொண்டு இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை பரவலாக எடுத்து சொல்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக எனது தூய்மை இந்தியா என்ற இயக்கமும் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் தங்களது பகுதிகளை தூய்மைப்படுத்தும் செயல்பாட்டை இந்த இயக்கம் விளக்கும். அந்த வகையில் மக்களின் பேராதரவு இந்த தூய்மை இந்தியா திட்டம் 2.0 கிடைத்துள்ளதால் கூடிய விரைவில் மகாத்மா காந்தி அவர்களின் தூய்மையான இந்தியா என்கிற கனவு நினைவாகும், நிஜமாகும். மேலும் விவரங்களுக்கு www.pmindia.gov.in என்கிற இணையதளத்தை பார்வையிடலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
5: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
6: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
5: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை. முதலாவதாக பாஷா திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:31. நேர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இனி தொடர்வது

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாரதியார் கதை ஒயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: அக்னி குழம்பாய் வெளிவந்த பாரதியின் ஆவேச எழுத்துகளுக்கு அஞ்சி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போது 1908 பாரதியார் புதுச்சேரியில் அடைக்கலம் புகுந்தார். 1908 முதல் 1918 வரை 10 புதுவையில் இருந்தார் பாரதி. அரவிந்தரும் பாவேந்தர் பாரதிதாசனும் மற்றும் பல அன்பர்களும் அங்கு பாரதியின் உயிருக்கு உயிராய் விளங்கினார்கள். இந்தியா, கர்மயோகி, விஜயா, சக்கரவர்த்தினி என்று பல பல பத்திரிகைகள் அங்கு நடத்தினார் கவியரசர் பாரதி.

வாழும் தமிழருக்கு வளம் சேர்க்கும் எண்ணற்ற கவிதைகளையும் காவியங்களையும் படைத்தார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய புதுமை படைப்புகளை இங்குதான் எழுதினார். பாரதியாருக்கு இரண்டே இரண்டு பெண் குழந்தைகள் தான், ஆனால் அவர் பெற்ற கவிதை குழந்தைகள் கணக்கே இல்லை.

0: அந்த மாணிக்கமோ மரகதாமம் தானே தகுந்தேனே அந்த மாந்தோப்பு குய் பாட்டே மானே அரையா
1: தானே
0: அதையா இதயத்திலே விளக்கேற்றும் தானே தகுந்தேனே அவன் புதிய

அவன் பாடிய பாடலில் இல்லாதது இல்லை, சொல்லாததும் இல்லை. நாட்டு விடுதலை, மொழி விடுதலை, சமுதாய விடுதலை, சாதி ஒழிப்பு, தேசிய ஒருமைப்பாடு, தமிழ் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, அப்பப்பா அவன் தொடாத துறையே இல்லை. ஏழைகள் நிமிர, எத்தர்கள் தொலைய, சுரண்டல்கள் மடிய, சூட்சுமங்கள் ஒழிய, சமதர்மம் தழைக்க புதிய அறம்பாட வந்த அறிஞன் அல்லவா அவன்?

0: இதுவரைக்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்டோம். வழங்கியோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு

0: கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யுடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தாவிக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் தாவுக்க அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை

0: காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன், கோவை.
1: நேரம் 3:03 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103.3 இது டீ டைம் நிகழ்ச்சி. 1950 வரைக்கும் வெளிவந்த உங்களோட விருப்ப பாடல்களை எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். முதல் நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
1: வணக்கம். யாருங்கன்னு பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு சாத்து நிலையத்திலிருந்து இயற்கை என்னும் இளைய கண்.
1: ஓகே, பாடல் வருது, கேளுங்க.

0: ஹலோ, வணக்கம். டீ டைம் நிகழ்ச்சியிலிருந்து யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம். கர்மத்தப்பட்டி வினோபானகர் வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம்.
0: வெள்ளிங்கிரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு உயர்ந்த மனிதன் படத்துல நீங்க நாளை இந்த வேலை அந்த பாடல்
0: கேளுங்க. வணக்கம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரே.

0: ஏன் தூக்குது?
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
6: இன்று இரவு 9:25 மணிக்கு மயில் மார்க் சம்பாரவியின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை.
0: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
6: டீடைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
7: என்ன
6: பாடல் வேணுங்க?
7: பூபுகார் படத்துல சரியா முதல் முதலாக பார்த்த போது என்ன
6: பாடல் வருது கேளுங்க.

0: டிடிஎம் நிகழ்ச்சியில நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சிறுமுகை புதூர்ல இருந்து தங்கவேல் பேசுறேன்.
0: தங்கவேல், சிறுமுகை புதூர்ல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: பாசம் படத்துல இருந்துங்க, ஜானகி அம்மா பாடின பாட்டு, ஜல் ஜல் எனும் சலங்கை.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: हमारी जीत और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCHல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
6: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
7: திருப்பூர்ல இருந்து விஸ்வநாதன் பேசுறேங்க.
6: ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
7: எங்க சங்கத்துல தங்க பதக்கத்தின் மேல போடுங்க.
6: பாடல் வந்து கேளுங்க.

0: நேயர்கள் இதுவரை ரசித்தது டீ டைம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் அஜய் மஞ்சு.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 3:30. இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தாவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையுமின்றி முழுமையாக நேரலை செய்ய தாவைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

உச்சகமன மாலை வணக்கம். 4:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது கெட் செட் கோ த கேம் ஷோட நேரம் நிகழ்ச்சியில உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. தினமுமே நம்மளோட ஆர்ஜேஸ் வந்து உங்களுக்கு விதவிதமான விளையாட்டுகள் கொண்டு வந்து சுவாரஸ்யமா விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க வந்து கால் பண்ணியும் பேசுறீங்க, அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் சொல்றீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன விளையாட்டை நம்ம பிரிக்கவே முடியாது, எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நேயர்களையும் பாட்டுகளையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு நான் ஒரு கேம் கொண்டு வந்திருக்கேன். என்ன கேம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான பாடல் கேட்கலாமா?

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: கேட்செட் கோல் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பாட்டு பத்தி தான் விளையாட போறோம். நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையில தொடங்குற பாடல்களை வந்து நீங்க வாட்ஸ்அப்லயும் சொல்லலாம், இல்ல போன் பண்ணியும் சொல்லலாம். முதல் வார்த்தை அம்மா. அம்மாங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பாட்டு தொடக்கம், அம்மா என்று அழைக்காத அந்த மாதிரி அந்த வேர்ட்ல தொடங்குற என்ன பாட்டு வேணாலும் நீங்க சொல்லலாம். ஒரு அஞ்சு பாட்டாவது எனக்கு மினிமம் சொல்லணும். சோ யாரு அந்த பாட்டை ரெடி பண்ணிட்டு வரீங்கன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: இன்று இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை. ஓகே, இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில அம்மான்ற வார்த்தையில தொடங்குற பாடல் யாருக்கெல்லாம் தெரியும் கேட்டிருந்தோம். ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
1: எங்கள் அருமை கேள்வதற்கு நீங்க மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க.
0: ஓகே, என்ன உங்களுக்கு அம்மாங்கிற வார்த்தையில தொடங்குற பாடல் தெரியுங்களா?
1: தெரியும்.
0: பாடி காமிக்க வேண்டாம், சொன்னா போதும்.
1: அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. ஒரு பாட்டு. அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகடைந்த கிள்ளை. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: அது நானே சொல்லிட்டேன், அதனால அது அவுட் ஆஃப் சிலபஸ்.
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: நான் தான் சொல்லிட்டேனே எக்ஸாம்பிள், அதுதான் சொல்லி அந்த பாட்டு சொல்லிட்டேனே.
1: அம்மாவும் அப்பாவும் அன்பு தெய்வம், அவர்கள் பிள்ளை நான் செல்ல பிள்ளை.
0: ஓகே, நெக்ஸ்ட்.
1: அம்மா அம்மா
0: பாடி காமிக்க வேணாம் சார், இது மட்டும் சொல்லுங்க, பாட்டு மட்டும் சொல்லுங்க.
1: தாய் பத்தி சொல்லாங்களா?
0: தாய் பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம், பாட்டு மட்டும் அஞ்சு பாட்டு சொல்லுங்க போதும்.
1: அஞ்சு சொல்லிடுங்க.
0: ஓகே, நன்றி
1: நன்றி.
0: சோ வேற யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செல்வ லக்ஷ்மி ராஜவீதியிலிருந்து சொல்லிருக்காங்க, அம்மா அம்மா நீங்க எங்க அம்மா, அம்மா எந்தன் கோவில் அம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பாட்டு சொல்லிருக்காங்க. அம்மா அம்மா நீ என் கூட இருந்தா வேலையில்லா பட்டதாரையிலிருந்து, அம்மா உன் பிள்ளை நான், அம்மா அம்மா உன்னை கூப்பிடுது, அம்மா என்றாலே அன்பு. இந்த நாலு பாட்டு சொல்லிருக்காங்க கணேஷ் சிறுமுகையிலிருந்து. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசுன்னு பெருமாள் சுவாமி சுமதி சாவக்காட்டுப்பாளையம்லேருந்து சொல்லியிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து, அம்மானா சும்மா இல்லடா, அம்மா அம்மா இந்த நாரு இறை இந்த பாட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அம்மா என்றால் அம்மம்மா இந்த ரெண்டு பாட்டையும் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்ஆர் மணியம் கீழ் கோத்தகிரியிலேருந்து. எல்லாமே அம்மான்னு ஸ்டார்ட் பண்ண இவங்க காலையில் தினமும் கன்வெர்ட். அம்மா சம்பந்தமான பாட்டெல்லாம் வேண்டாம், அம்மாலேருந்து தொடங்குற பாட்டு மட்டும் தான் நான் கேட்டிருந்தேன். ஓகே, திருப்பூர் பாலா பதில் சொல்லியிருக்காங்க.

ஓகே. இளங்கோ நகர் சண்முகசுந்தரம் அம்பிகா தேவி, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, அம்மம்மா காற்று வந்து ஆடை தொடும் இந்த ஒரு பாட்டை சொல்லியிருக்காங்க. சூப்பர், அழகா இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்த வார்த்தை வந்துட்டு ஏதாவது ஒரு தமிழ் மாசம், தமிழ் மாசம் இருக்கு இல்லையா, அந்த சித்திரை வைகாசி இந்த மாதிரி தமிழ் மாசங்கள்ல தொடங்கக்கூடிய பாட்டுகள் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம்.
1: அதுவும் கோயம்புத்தூர் FM 101 நாம கேட்டு இருக்கோம் கெட் செட் கோ தி கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம வந்து பாடல்கள் பத்தி சொல்லி விளையாடிட்டு இருக்கோம். சோ நான் இப்ப கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, தமிழ் மாசங்களோட வார்த்தைகள் வச்சு சித்திரை வைகாசி இப்படி தொடங்குற பாடல்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் நம்மளுக்காக காத்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். ஓகே, என்ன பாடல் சொல்லுங்களேன் நீங்க இப்போ தமிழ் மாசங்களை தொடங்குற பாடல் சொல்லுங்க. பாட வேண்டாம், சொன்னா போதும்.
2: தை மாசி பங்கிரி போனா சித்திர மாசம் ஒண்ணுங்க.
1: ஓகே.
2: ஆடி பட்டம் தேடி சென்று வத போட்டு ரெண்டு.
1: ஓகே.
2: ஆடி வெள்ளி தேடி உன்னை அந்த பாட்டு மூணுங்க. வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு கட்டி வச்சு நாலு.
1: ஓகே.
2: தை பிறந்தால் வழி பெருக்கும் தங்கமே தங்கம் அஞ்சு.
1: சூப்பர்.
2: சித்திரை மாசத்து நிலவு ஒரு நிலவு ஒரு ஆறு.
1: ஓகே.
2: அவ்வளவுதான்.
1: சூப்பருங்க, செமையா சொல்லிருக்கீங்க. எல்லாமே அழகழகான பாட்டுலாம் சொல்லிருக்கீங்க. சூப்பர், வெரி குட்.
2: நன்றி, நன்றி.
1: ஓகே, வேற யாரெல்லாம் வாட்ஸ்அப் வழியா இதை சொல்லியிருக்கா அப்படின்னு பாக்கலாம். வைகாசி வெள்ளிக்கிழமை தானே ஒரு ஜோரான திருநாள். ஆணி போன ஆவணி, ஆடிப்பட்டம் தேடி பார்த்த மாசி மாசம் ஆளான பொண்ணு, இந்த நாலு சாங்ஸும் சொல்லியிருக்காங்க. ஜெயகாந்த், ஜெயகாந்த் ஃப்ரம் கணபதி. ஓகே. சித்திரை நிலவே, ஆடிப்பட்டம் தேடி, வைகாசி மாசத்துல இந்த மூணு பாட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆலாங்கொம்பு, தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி. சித்திரை சோலையில், வைகாசி மாசத்துல ஆடியில செய்தி சொல்லி, ஆடி போன ஆவணி, மாசி மாசம்தான் இந்த சாங்லாம் சொல்லியிருக்காங்க. பெருமாள் சாமி, சாவக்காட்டு பாளையம்ல இருந்து. மாசி மாசம் ஆளான பொண்ணு, மாசி மாத கடைசியில மச்சம் வந்தாரு, மாசி மாதம் தான் கெட்டி மேளத்தாளம் தான், இந்த பாட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அம்புஜம் அம்பலவானன், திருநெல்வேலியிலிருந்து. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும், ஆடி மாசம் பிறந்துருச்சு, இந்த ரெண்டு சாங்கையும் கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. தைப்பிறந்தால் வழி பிறக்கும், சித்திரை மாதத்தில் நிலவு வருது, வைகாசி மாசத்துல இந்த மூணு பாட்டியும் சொல்லியிருக்காங்க. செல்வ லக்ஷ்மி ராஜவீதியிலிருந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து பத்மநாபன் நித்யா இந்த பாடல் அவங்க இணைஞ்சிருக்காங்க. வைகாசி மாசத்துல பாட்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சித்திரை மாசம், சித்திரை நிலவே, ஆடி மாசம் காத்தடிக்குது, தைப்பிறந்தால் வழி பிறக்கும், இந்த மூணுல பாட்டுல சொல்லியிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து பாலா. கஞ்சபட்டி சண்முகானந்தம், ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும், ஆடி மாசம் பிறந்துருச்சு, ஆடியிலே செய்தி சொல்லி சொல்லியிருக்காங்க. பாண்டியன் நகர் இந்திராணி வந்து ஓகே, அவங்க தான் இது பண்ணிட்டாங்க. ஓகே. சித்திரையே ஆடி சித்திரையே, வைகாசி நிலவே, ஆடி போன ஆவணி, தீபங்கள் பேசும், தீபங்கள் பேச முடியாது ஏன்னா கார்த்திகேயில அது ஸ்டார்ட் ஆகல. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளம். ஓகே. இந்த பாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வரதராஜ், கீதா, சண்முக நகர், மூக்கனூர்ல இருந்து. வைகாசி நிலவே, வைகாசி நிலவே பாடல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன். கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்து ஆடியில் செய்தி சொல்லி, அதே பாடல்கள் தான் திரும்ப திரும்ப வருது. சித்திரையில் என்ன வரும் அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு புதுசாக ஏதாவது இவங்க சொல்லாத பாடல்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சித்திரை மாதத்தின் நிலவு வருது வந்து ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. மாசி மாசம் ஆளான மார்கழி பூவை வந்து குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. மாசி மாசம் ஆளான பொண்ணு, மாசி மாசம்தான் கெட்டி மேளந்தான் வந்து ஜெயஸ்ரீ வடவள்ளியிலேருந்து சொல்லியிருக்காங்க. தை மாசம் ஊரக்கூட்டு, வைகாசி நிலவே சொல்லியிருக்காங்க. கள்ளியம்புதூர்லேருந்து சரிதா. சித்திரை செவ்வானம் சிரிக்க கண்டேனி, ஆடி வெள்ளி தேடி, ஐப்பசி மாதத்து நிலவு, கார்த்திகை தீபம் ஏற்றிய நாள், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கணேஷ் சிறுமுகையிலிருந்து.

இரவு கார்த்திகை தீபம் ஏற்றிய நாள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க கணேஷ் சிறுமுகையிலிருந்து. ஓகே சூப்பருங்க, எல்லாம் எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ வந்து இன்னைக்கு கேம் ரொம்ப ஈஸியாக நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 2 3 1 2 3 இந்த வார்த்தைகள், அதாவது நம்பர் 1 ஒரு 10க்குள்ளே இருக்கிற நம்பர் மாதிரி, ஒரு 10க்குள்ளே இருக்கிற தொடங்குற வார்த்தையை வச்சு 1 2 3 இருக்கிற பாடல்கள்லாம் வரிசையாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம வாட்ஸ்அப்பில். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

பாலா படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 4:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டு இருக்கோம் கெட் செட் கோ தி கேம் ஷோ. இன்னைக்கு சாயந்தரம் 5 சித்திர செவானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 7:32 கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை

ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துகள் கெட்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு கெட்சர் கோல விளையாடிட்டு இருந்தது அதாவது நம்பர்ஸோட 1, 2, 3 தொடங்குற பாடல்கள் எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏதோ சொல்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அட்டகாசமா அடிச்சு விட்டுருக்காங்க நம்ம நேயர்கள். யாரில் வேணாலும் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 எங்கள் ஜாதியே, 2 மனம் வேண்டும், 4 வழிச்சாலையிலே 6 மனமே 6, 8 மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன், நவகிரகம் 10 மாதம் சுமக்கவில்லை, நான் பத்தியமும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்புஜா அம்பலவாணன் திருநெல்வேலியிலிருந்து வித்தியாசமான பாடல்கள் சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஒத்த ரூபத்தாரம், 2 கண்ணம் சந்தன கிண்ணம், 2 கண்கள் பேசும் மொழியில்னு திருப்பூர் பாலா சொல்லியிருக்காங்க. கருவலூர் சாமுவேல் 10 நம்பர் ஒன்று சொல்லு, 5 நம்பர் பஸ் சேரி 1-3 முடிச்சால அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. 2 மனம் வேண்டும், 1 சொல், 3 மூச்சிருக்கும், அந்த 4 பேருக்கு நன்றி, 6 மனமே 6, 7 கரை சீமை இந்த பாடலாம் சொல்லியிருக்காங்க. MSR மணி எம் கீழ் கோத்தகிரியிலிருந்து பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசிலிருந்து என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 நம்பர் ஒன்று சொல்லு, 7 ஸ்வரங்களுக்குள் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அந்த பாட்டு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க, இப்ப பாட்டு கேட்கற நேரம் இல்ல. ஓகே, 10 நம்பர் ஒன்று சொல்லு, ராரா ராமையா இந்த ரெண்டு சொல்லியிருக்காங்க, கோணமுலை செல்வராஜ்ல இருந்து 1, 2, 3, 4 2 ஒன்று சேர்ந்தது, 1, 2 ஆசைகள் இதெல்லாம் ஜெயஸ்ரீ வடவழியிலிருந்து சொல்லியிருக்காங்க. 1, 2 ஆசைகள் தான் இவரும் சொல்லியிருக்காங்க. 5 கரத்தினை யானை முகத்தினை இதை அவங்க யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா கஞ்சம்பட்டி சண்முகானந்தம். 5 கரத்தினை யானை முகத்தினைலாம் பாட்டில். ஓகே, 6 சுவர் தான் ஆசையை தடுக்குமா இந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. செல்வலட்சுமி ராஜவீதியிலிருந்து பெங்களூர் இந்திரா நகர் 1 போதுமா, 2 மனம் வேண்டும், 6 முகம் இது 6 முகம், 7 சேர்ந்தால் 20 அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லியிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரி சேம் அதே தான், 1, 2, 3, 10 நம்பர் ஒன்று சொல்லியிருக்காங்க. 1 அடித்தால் இந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. 2 ஜாமம் இது 4 தேசம் திறந்திருக்கு இந்த பாடல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா பேரோட போட்டிங்கன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வரதராஜ் கீதா ஷண்முக நகர் மூக்கலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. 1 இருக்க கற்றுக்கணும், 2 மனம் வேண்டும், இது கோணமலை ஆனந்தனோட சாய்ஸ். ஓகே, அப்புறம் மறுபடியும் அதே கிட்டத்தட்ட அதே பாடல்கள் தான், 1 உருவில் 2 அப்படின்னு ஒரு பாட்டு, 1 ஒரு கனவு இந்த 2 பாட்டை சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன், 1 எங்கள் ஜாதியே, 2 கண்ணம் 3 மூச்சு இருக்கும், 4 பக்கம் வேடருண்டு, 1 தேர்ந்தெடு, 7 ஸ்வரங்களுக்குள், 9 குரு, 10 பொருத்தமும் நீயே அப்படின்னு அது எல்லாமே படம் பாட்டு எல்லாத்தையும் சேர்த்தி போட்டிருக்காரு கணேஷ் சிறுமுகையிலேருந்து. கார்த்திகை மாதம் சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகர். ஓகே, சூப்பர், இவ்வளோ அழகாக சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தமிழ் மாதங்கள் சொல்லியிருந்தோம்ல, இந்த டைம் என்ன பண்ணலாம்னா ஆங்கில மாதங்கள் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த இதில் பாடல்கள் வர மாதிரியான பாடல்களை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ளே நம்ம ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம்.

ஸோ நம்ம இன்னைக்கு கெட்சர் கோ நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு வார்த்தை அஞ்சு பாட்டுங்கிற விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இப்போ கடைசியில் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆங்கில மாதங்கள் அதோட முதல் வார்த்தை இருக்குள்ளே ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி, அதை வச்சுட்டு பாடல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் என்னெல்லாம் பாட்டுலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆலங்கொம்பு விஜயகுமார் உமா மகேஸ்வரி சொல்லியிருக்காங்க, மே மாதம் 98 மேஜர் ஆனேனே, ஜூன் போனால் ஜூலை ஜூன் போனால் ஜூலை கற்றே, ஏப்ரல் மேயிலே, மார்ச் மாத பூவே, மே மாதம் ஓகே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, சிறுமுகையிலேருந்து சோமு கலைவாணி, ஜூன் போனால் ஜூலை கற்றே, ஜனவரி நிலவே, ஏப்ரல் மாதத்தில் அந்த மூணு சாங் சொல்லியிருக்காங்க, கோணமலை ஆனந்தன் ஜூன் எல்லாமே அதே படத்தான் சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் மாதத்தில் அர்த்த ஜாமத்தில் ஓகே, ஜனவரி நிலவே நலம் தானா, ஜூன் ஜூலை மாசத்தில் ரோசா பூவின் வாசத்தில், மே மாத மேகம் என நில் என்று சொல்ல, ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஃபூல் பாடல், செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் இதெல்லாமே வந்து அம்பலவானன் திருநெல்வேலி அம்புஜம் சொல்லியிருக்காங்க ஓகே. இது வந்து போன கேள்விக்கான பதிலா இப்போ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, தமிழ் பாடலாம் நம்ம முடிச்சுட்டு நாங்கள் ஆங்கில மதத்துக்கு போயிட்டோங்க, மே மாதம் 98 ஜூன் ஜூலை மாதத்தில், ஏப்ரல் மேயிலே பசுமையிலே, ஏப்ரல் மாதத்தில் ஒரு அர்த்த ஜாமத்தில், ஜூன் போனால் ஜூலை காற்றி, செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி, ஜனவரி மாதம் அந்த சாங் வந்து யார் சொல்லியிருக்கா, பேரோட போட்டிங்கன்னா தான் பேர் வாசிக்க முடியும், பேரோட போடுங்க, கோணமலை

என் செல்வராஜ் வந்து ஜூன் ஜூலை மாதத்தில், ஜனவரி நிலவே இதே பாட்டு தான் பெருமாள் சுவாமி சுமதி சாவக்காட்டுப்பாளையம்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஜனவரி நிலவே நலம் தானா ஏப்ரல் மேலே அக்டோபர் மாதத்தில் சொல்லியிருக்காங்க. ஜெய்ஸ்ரீ வடவழியிலேருந்து பாண்டியன் நகர் சிவசங்கர் இந்திராணி வந்து அதே கிட்டத்தட்ட சிமிலரான நிறைய பாடல்கள் இருக்குங்க, யோசிச்சிங்கன்னா நிறைய வரும். டிசம்பர் பூக்கள் மலர்ந்தது அப்படின்னு ஒரு பாதம் பாட்டு சொல்லியிருக்காங்க கணேஷ் சிறுமுகிலேருந்து. பீடமல்லி வாசுதேவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் போனால் ஜூலை காற்றே, ஏப்ரல் மாதத்தில் அர்த்த ஜாமத்தில். ஓகே, செப்டம்பர் மாதம் ஏப்ரல் மாதத்தில் இரண்டு மனம், இரண்டு மனம் சார் எப்போ கேட்ட கேள்விக்கு இப்போ வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜனவரி நிலவே ஏப்ரல் மாதத்தில், பிப்ரவரி 14 தேதியா? நீங்க புதுசு புதுசா பாட்டெல்லாம் சொல்றீங்க. விஜயகுமார் வரதராஜபுரம், கருவலூர் சாமுவேல், திருப்பூர் அண்ணாநகர் ராஜேஷ். ஓகே, எல்லப்பாளையம் பழனிசாமி. இவ்வளோ பேர் அழகாக கண்டுபிடிச்சி பாடலாம் சொல்லியிருக்கீங்க, பட் இன்னுமே நிறைய நிறைய நிறைய பாடல்கள் வந்து இந்த ஆங்கில மாதத்தோட ஆரம்ப வார்த்தைகளில் இருக்கு. ஸோ பார்க்கலாம், நிறை நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இது உங்களுக்காக.

நேர்கள் இதுவரை ரசித்தது கெட் செட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில உங்களோட ஆர்ஜே மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து சித்திர சுபானம் நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்காங்க நம்ம ஆர்ஜே ஃபௌசியா.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி மற்றும் மீனாட்சி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ, சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நேயர்கள் எல்லாருமே வந்து ஆவலா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட பௌசியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்து கெஸ்டா வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சிறுகதை எழுத்தாளர் சகா அவர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாக உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம். ஆகாசவாணி மூலமா நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி. வணக்கம்.
2: ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
3: மேடம், என்னுடைய இயற்பெயர் வந்து நாகராஜ். நான் சகா அப்படிங்கிற பெயரில் சிறுகதை எழுதிட்டு வர்றேன். 1996 தினத்தந்தி குடும்பத்தில் வர்ற மாலை

0: மலர் இதழில் என்னுடைய முதல் சிறுகதை வெளிவந்தது.
1: சரிங்க.
0: அப்பிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கேன். ஒரு 300-க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி, சரிங்க சார். எழுத்து அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. எப்பவுமே எல்லாரும் நம்ம இருக்கிறோம். எழுத்து அப்படிங்கிறத ஒருத்தங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிறுகதையாகட்டும், நாவல்கள், கவிதை, கட்டுரைகள், நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. அப்படி எழுத்து அப்படிங்கிற பயணம் எப்போ தொடங்குச்சுங்க சார்?
0: பொதுவாக எழுத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுத ஆரம்பித்தது தான் சொல்கிறோம். ஆனால் வந்து ஒரு மண்ணுக்குள்ளே விதை போட்டால் அது வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வானத்தை நோக்கி முளைக்குது இல்லையா? அப்போ செடி அது வர்றப்ப தான் நம்ம வந்து அதை ஒரு தாவரம்னு ஒத்துக்கிறோம். ஆனால் விதைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ போட்டோமோ அப்போ அது வந்து முளைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி தான் எழுத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை பார்க்கறதுலேருந்து மாறுபட்ட கோணத்தில் அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே வந்து நமக்கு சிந்தனைங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. ஆனால் இந்த சிந்தனைக்கும் இந்த சிந்தனையை வந்து எப்போ எழுத்தாக்குறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து எழுத்தாளர் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம படிப்படியாக உயர்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் விதைங்கிறத வந்து நான் சிந்தனை அப்படிங்கிறதுக்குள்ள தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எழுத்தாளர் அப்படிங்கிற விஷயம் வந்து அதுலேருந்து வெளியே வரக்கூடிய தாவரமா வந்து நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம்.
1: ஓகே, விதை தான் வந்து எழுத்துங்கிறது
0: சிந்தனை.
1: ஓகே ஓகே. சோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான பதில் தான் இது. நான் இந்த பயணம் எப்படி தொடங்குச்சுன்னு கேட்கும் போது என்ன நினைச்சேன்னா, சின்ன வயசுல நம்ம இப்படி பார்த்தோங்க, பிடிச்சிருந்தது, அதுல இருந்து அந்த எழுத்த ஆரம்பிச்சேன்னு சொல்லுவீங்கிற ஒரு தாட்டோட இதை ஆரம்பிச்சோம்.
0: யாராவது ஒருத்தர் வந்து நம்ம எழுதுறக்குண்டான ஊக்குவிப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு விஷயம்தான். எனக்கும் அதே போலத்தான் இருந்தாங்க. என்னுடைய 7வது படிக்கும் போது என்னுடைய தமிழாசிரியரான ராஜு வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் அவர். உங்களுக்கே தெரியும், நமக்கு பிடித்தமானவர் ஒருத்தருக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்குதோ அது வந்து நமக்கும் பிடிக்கும். அது வந்து பொதுவான ஒரு லாஜிக்கு. அவர் தமிழாசிரியராக இருந்ததுனால வழக்கம் போல தமிழ் மொழி மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி புத்தகங்கள் தாண்டியும் புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு.
1: சரிங்க.
0: பள்ளிக்கூடத்துக்கு அடுத்தும் நூலகத்துக்கு போக வச்சது அந்த விஷயம்தான். கூடுதலாக படித்தது என்ன செய்ய வச்சதுன்னு கொஞ்சம் சிந்திக்க வச்சது, சிந்திக்க வச்சது, எழுத வச்சது. இப்படித்தான் வந்து இந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எடுத்த உடனே நான் வந்து சிறுகதைக்கு வரல. எடுத்த உடனே வந்து ரொம்ப அடிப்படையிலான துணுக்குகள்ல இருந்து ஆரம்பித்தேன். இலங்கையின் தலைநகரம் கொழும்பு, அந்த மாதிரியான சின்ன சின்ன பொது அறிவு துணுக்குகளில் தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து மெல்ல முன்னேறி ஒவ்வொரு இதழையும் அதனுடைய ஆசிரியர் வந்து கேள்வி பதில் சொல்லுவார் இல்லையா, அதுக்கு முன்னேறினேன். உதாரணமாக வந்து நம்ம புத்தி சொல்கிறத மனசு ஏன் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி பதில்கள்லாம் அந்த ஆசிரியருக்கு அனுப்புறதுக்கு நான் ப்ரொமோட் ஆனேன். அதற்கு பிறகு கொஞ்ச காலம் கழித்து கவிதைக்கு வந்தேன். கவிதையில தான் வந்து ரொம்ப நாள் இருந்தேன் நான். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா கவிதையில வந்து ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஒரு ஊரோட மக்கள் தொகை வந்து 100 பேர் அப்படின்னா 200 பேர் கவிதை எழுதினாங்க. கூடுதலா இருக்க அந்த 100 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா புனைப்பெயர்கள். அந்த மலிவை வந்து எனக்கு ஒரு கட்டத்துல பயப்படுத்துச்சு. இந்த பயம் வந்து எதனால உண்டாச்சு அப்படின்னா தனித்துவம் வந்து ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதா இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு வந்து சிந்தனை ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் வந்து கவிதையில மிக அதிகம். நம்ம ஒரு விஷயத்தை பாக்குறத வந்து அதே மாதிரி 100 பேர் வந்து
1: கண்டிப்பா
0: அந்த சிந்தனையை வந்து கவிதையில வந்து ரொம்ப ரொம்ப மலினமா வெளிப்படுத்துவாங்க. அதனால வந்து கொஞ்சம் கவிதையில வந்து நான் கொஞ்சம் யோசிச்சேன். அந்த நேரத்துல கொஞ்சம் கவிதையில வந்து நான் ரொம்ப கொடூரமாலாம் எழுத ஆரம்பிச்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவள் நனைந்தால் ஜலதோஷம் பிடித்தது மலைக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே அது ஒரு கட்டத்துல பயம் ஆயிடுச்சு.
1: அடடா, ஆச்சரியக்குறி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாங்கிற அளவுக்கு எழுதிருக்கீங்க.
0: அது வந்து கவிதைன்னு சொல்ல முடியாது. கவிதைன்னு சொன்னா ஒரிஜினலா கவிதை எழுதுறவங்க எல்லாம் அடிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரசுரத்துக்கு ஓகே, ரசிக்கிறதுக்கு ஓகே, ஆனா வந்து கவிதைங்கிறத வந்து நான் இதெல்லாம் கவிதைன்னு என்னால ஏத்துக்க முடியாது. அதனால சரின்னு சொல்லிட்டு கவிதையில இருந்து சிறுகதைக்கு வந்தேன். சிறுகதைக்கான வர்றதுக்கான காரணம் வந்து நூலகத்திலிருந்து நான் எடுத்துட்டு வந்த ஒரு தொகுப்பு. அது வந்து சுஜாதா எழுதின ஒரு சிறுகதை தொகுப்பு. அதுல வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் எல்லாமே அந்த தொகுப்புல இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கதைகள் தான் இருந்தது. ஆனா 10 கதைகளுமே வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ். இப்ப வரைக்கும் சுஜாதா தான் என்னுடைய ஆசான். அவருடைய அந்த மாஸ்டர் பீஸில் இருக்கிற அந்த புக்கள் இருக்கிற எல்லா கதைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதைகள். அந்த கதைகளை பார்த்து பிரமிச்சுதான் இனி நமக்கான பாதை சிறுகதை அப்படிங்கறத நான் தீர்மானம் பண்ணினேன்.
1: ஓகே ஓகே ஓகே.

0: தொடர்ச்சி எழுத ஆரம்பிச்சிட்டேன்.
1: சரிங்க சார், உங்களுடைய பெயர் வந்து சஹா அப்படின்னு இருக்குது, அப்போ இதுக்கு பெயர் காரணம் ஒன்று இருக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பாக. பொதுவாக வந்து எழுத்தாளர்கள் ஏன் புனைப்பெயர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க ஒரு சாதாரண மனிதர் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து ஒரு மாறுபட்ட மனிதர், அதாவது வந்து ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது மனிதனா நம்மளை வந்து மாத்திக்கணும்,
1: ஒரு புது உலகத்தை உங்களை சுத்தி உருவாக்க போறீங்க,
0: ஒரு புது அவதாரமா நம்ம உருவெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு சிந்தனை உருவாகுதோன்னு நான் நினைக்கிறேன். அப்ப வந்து அதற்குண்டான அடிப்படை வந்து நம்ம பெயர்ல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வர ஒரு எண்ணம் உருவாகிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பொதுவாக சகாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சரோஜா அப்படிங்கிற என்னுடைய அம்மாவினுடைய பெயரில் முதல் எழுத்தையும், காசியப்பன் அப்படிங்கிற என்னுடைய அப்பாவினுடைய பெயர்லேருந்து முதல் எழுத்து எடுத்து சகா அப்படிங்கிற பெயரை நான் வச்சுக்கிட்டேன். பொதுவாக ஒரு அம்மா அப்பா தான் குழந்தைக்கு பெயரை வைப்பாங்க, ஆனால் நான் வந்து கொஞ்சம் மாறுபட்டு எங்கள் அம்மா அப்பாவினுடைய பெயரையே வந்து எனக்கு பெயரை வச்சுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் அதே பெயரில் தான் எழுதிட்டு இருக்கேன், நல்லபடியாக போயிட்டு இருக்கு.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார். தொடர்ந்து இனி நிறைய விஷயங்கள் உங்களுடைய சிறுகதைகளை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலை கேட்டு ரசிச்சுட்டு வந்துடலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. என்னுடைய
4: முதல் சிறுகதை தொகுப்பு வந்து இவ்விடம் அன்பு கிடைக்கும் பெயர்ல கடந்த ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இது வந்து பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் மூலமா பிரபல எழுத்தாளர் தோழர் நெய்வேலி பாரதிக்குமார் அவர்கள் மூலமாக வெளியிடப்பட்டது.
3: சரிங்க.
4: பொதுவாக வந்து தொகுப்பில் வந்து எனக்கு பெருசான ஆர்வம் இல்லை, என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் தோழர் அம்சப்பிரியா வந்து தொடர்ச்சியாக என்னை சந்திக்கும் போது இல்லாமல் வலியுறுத்திட்டு இருப்பாரு, நீங்கள் கண்டிப்பாக தொகுப்பு போட்டாகணும், ஒரு எழுத்தாளனுக்குடைய அடுத்த கட்டம் வந்து அந்த தொகுப்பின் மூலமாக தான் வரும், அவருக்கான பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கு எழுத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த தொகுப்பு உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி என்னை சந்திக்கும் போது எல்லாமே வலியுறுத்திட்டு இருந்தார். அப்புறம் தொகுப்பில் போகிறதுக்காக நம்ம இதுவரைக்கும் எழுதின கதைகள்லாமே நம்ம எடுத்து படித்து பார்க்கும் பொழுது தான் நம்ம எந்த இடத்துலேருந்து எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், நம்ம எழுத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது வந்து அந்த மொத்த கதைகளையும் ஒரு வாரம் ஒதுக்கி படிக்கும் பொழுது தான் நம்மளால் உணர முடிஞ்சுது. இது வந்து தொகுப்புக்கு உண்டான விஷயத்தை வந்து தாண்டி ஒரு முக்கியமான விஷயமா நான் இந்த விஷயத்தை தான் பார்க்கறேன். நம்முடைய வளர்ச்சி வந்து எப்படி எவ்வளவு தூரம் மாறுபட்டிருக்கு அப்படிங்கறத வந்து இந்த தொகுப்புக்கு உண்டான சிறுகதைகளை தொகுக்கும் போது எனக்கு நல்லா தெரிய வந்தது. அதாவது ஒரு சாதாரண விஷயத்தை எப்படி பெருசுபடுத்தி அலங்காரமா சொல்றது அப்படிங்கறதாகட்டும், அல்லது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எளிமையானவர்களுக்கு புரியும்படி சாதாரணமா சொல்றது அப்படிங்கிற விஷயத்தையும் உண்டான ரெண்டு மாறுபாட்டையும் எழுத்தில் எப்படி கொண்டு வர்றதுங்கிற விஷயத்தை வந்து நான் எப்படி கையாண்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் என்னுடைய எழுத்துக்கள் பழைய எழுத்துக்கள் மூலமாகவும் புது எழுத்துக்கள் மூலமாகவும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து இந்த தொகுப்பு வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. பொதுவாக வந்து ஒரு தொகுப்பில் வந்து அந்த தலைப்புக்குண்டான கதை வந்து உள்ளே இருக்கும், ஆனால் வந்து இந்த தொகுப்பில் வந்து நான் அப்படி பண்ணல. இவ்விடம் அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான தலைப்பாக வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற 11 கதைகளும் வெவ்வேறு தலைப்பின் கீழே தான் கொண்டு வந்தேன். இதில் வந்து பல்வேறு இதழ்களில் பிரசுரமான கதைகளும் போட்டிகளில் பரிசுகள் வாங்கின கதைகளும் உள்ள இடம் பெற்றிருக்கு. நல்லபடியாக எல்லோருடைய வரவேற்பையும் இது பெற்றது.
3: ஓகே, இவ்விடம் அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பெயரே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எப்படிப்பா புக்கு திறந்தோன்னே நமக்கு அன்பு கிடைக்குமா, இல்லை கதை உள்ளே இருக்க போகுதா? ஏன்னா கதை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த தொகுப்பில் இந்த கதை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது எப்படி இந்த ஒரு ஊக்கம், அந்த பெயருக்கான ஊக்கம்னே நம்ம கேட்கலாம்.
4: பொதுவாக வந்து மனிதர்களோட இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எது மலிவாக கிடைக்குதோ அதுக்கு வந்து மதிப்பே இருக்காது. நம்ம ஒருத்தர் மேலே எவ்வளோ அன்பு செலுத்தினாலும் அதற்கான பதில் அன்பு அல்லது அந்த அன்பிற்குண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் தான் நமக்கு திரும்ப வருது. இதில் இருக்கக்கூடிய கதைகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதை ஒட்டி வர்ற மாதிரி தான் அந்த பொதுவான தலைப்பின் கீழே நான் கொண்டு வந்திருக்கேன்.
3: சரிங்க சார்.
4: புக்கில் இருக்கிற கதைகளை வாசித்தாலே அந்த தலைப்புக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்,
3: தெரிஞ்சுக்க முடியும்
4: கண்டிப்பாக.
3: இப்போ நீங்கள் பேசும்போதே நம்ம கவனித்தோம், சிறுகதையாகட்டும் நாவல் நாடகம் இது எல்லாமே ஒருத்தராக நீங்கள் இது எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு படைப்பு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
4: நெருக்கமான துறை கேட்குறீங்க?
3: நெருக்கமான துறை,
4: ரைட். ஒரு சிறுகதையாகட்டும் நாடகமாகட்டும் குறும்படமாகட்டும் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த எல்லா துறைகளுக்குமே அடிப்படை வந்து சிந்தனை.

0: வந்து எழுத்தை மாற்றுறது தான். இந்த எழுத்தை மாற்றும் பொழுது தான் வந்து அது என்ன வடிவத்துக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சிறுகதை எழுதினேன், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறுகதை எழுதினேன். அது வந்து அதே கதை வந்து ஒரு நாவலாக உருமாற்றம் அடைஞ்சது. அந்த நாவல் வந்து வானொலி நாடகமாக ஆல் இண்டியா ரேடியோவில் ஒளிபரப்பப்பட்டது. அதே நாவல் வந்து ஒரு குறும்படமாக எடுக்கப்பட்டது. ஸோ வந்து ஒரு விஷயம் நாலு விதமாகவும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயம். அந்த விஷயம் வந்து எப்படி எல்லாத்துக்கும் பொருத்தமாக அமையுது அப்படிங்கிறது ஒன்று, பொருத்தமாக நம்ம எப்படி மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ வந்து எல்லா துறைக்கும் அடிப்படை வந்து நம்ம எழுதணும். அந்த சிந்தனையினுடைய வடிவம் எழுத்தாக மாறும் பொழுது அதை நம்ம எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம், உருமாற்றம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக நான் நினைக்கிறேன்.
1: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். உங்களுடைய நாவல்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நாவல்கள் பற்றி நம்ம பேசுகிறோம், உங்களுடைய நாவல்களில் நீங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னா எதை சார்ந்திருக்குதுங்க சார்?
0: பொதுவாக வந்து நம்ம எழுத ஆரம்பித்தப்ப வந்து நமக்கு கிடைக்கிற அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா. பொதுவாக வந்து என்னுடைய ஒரு 18-20 வயசில் நான் எழுத ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எனக்கான அனுபவங்கள் பெருசாக கிடைச்சிருக்காது. அதாவது அனுபவங்கிறது வந்து எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, நம்ம வளர்ந்த விதம், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நமக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு, அல்லது சமூகம் நமக்கு உண்டாக்குகிற பாதிப்பு, இதை வச்சு தான் வந்து நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு தோணுகிற விஷயத்தை எழுத்துல கொண்டு வர்றோம். நம்ம எழுத ஆரம்பிச்சதுல, நான் எழுத ஆரம்பித்த புதுசில் எனக்கு கிடைச்ச அனுபவம் வந்து பெரும்பாலும் எல்லா இளைஞர்களை போலவும் காதல் கதைகள் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு திருமணமான பின்னாடி குடும்ப கதைகள் எழுத ஆரம்பித்தேன். குழந்தைகள் பிறந்த பின்னாடி சமூக கதைகள் எழுத ஆரம்பிச்சுட்டேன்.
1: அதுதான் நம்ம வாழ்க்கையை ஒட்டி நீங்க வந்து உங்களுடைய எழுத்தையும் வந்து அப்படி பயணம் பண்ணி வந்திருக்கீங்க.
0: நமக்கு அமைகிற மனிதர்கள், நம்மளை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் யாரெல்லாம் நம்ம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்மளை வந்து மன ரீதியாகவும் எழுத்து ரீதியாகவும் நம்மளை பாதிப்படைய வைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் என்னுடைய கதைகளை நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனித மனதினுடைய விசித்திரங்கள் இருக்கு இல்லையா. அதாவது ஒரு மனிதன் எப்போதுமே நல்லவனாகவும் இருக்க முடியாது, கெட்டவனாகவும் இருக்க முடியாது. ஒரு மனிதன் நல்ல கணவனாக இருப்பான், கெட்ட அப்பாவாக இருப்பான். இந்த மாதிரியான சில குணாதிசய குறைபாடுகள் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம எழுத்துல பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் சமூக ரீதியான விஷயங்கள், ஒரு போதைப் பொருளாகட்டும், ஒரு பெண் பாலியல் கொடுமை பண்றதாகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் எழுத்துல தெரிவிக்கும் போது வந்து சமூக முன்னேற்றத்திற்கு நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு பங்களிப்பா இருக்கட்டும் அப்படிங்கறது தான் என்னுடைய எழுத்தினுடைய தாக்கம் இப்ப அமைஞ்சிட்டு இருக்கு.
1: ஓகே, இப்ப நம்ம பேசும்போதும் வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க, உங்களுடைய நாடகம் வந்து ஆல் இண்டியா ரேடியோல ஒலிபரப்பாயிருக்கு. சோ அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார்.
0: கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 15-20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதற்குண்டான ஞாபகங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் நாடகம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் அது வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்தது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எழுதும் பொழுது வந்து ஒரு கதாபாத்திரத்தை வந்து வர்ணிச்சிருப்போம். இந்த இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வர்ணிச்சிருப்போம். ஆனா அந்த கதாபாத்திரத்தினுடைய குரல் வந்து நம்ம வானொலியில கேட்கும் பொழுது நமக்கு உண்மையிலே வந்து நம்ம கதாபாத்திரம் இப்படி எல்லாம் பேசுது அப்படிங்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையிலேயே மெய்சில் இருக்க வைக்கும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடகம் தாண்டி குறும்படத்துல எடுக்கும் பொழுது அந்த அளவு இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, அது அந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணமா இருக்கும். ஏன்னா நம்ம சாதாரணமா ஒரு எழுத்துல எழுதுன ஒரு கதாபாத்திரம் இன்னைக்கு உயிர் வந்து நம்ம முன்னாடி ரத்தமும் சதையுமா நின்று நம்ம பேச வேண்டிய விஷயத்த, நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை எப்படி நம்ம கண்ணு முன்னாடி சொல்லுது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கலைஞனுடைய அந்த நேரத்த உணர்வு வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. மிகப்பெரிய உணர்வு அது. அதனால வந்து நாடகங்கள் வந்து சிறப்பா வெளிவந்தது, நல்லபடியா பண்ணியிருந்தாங்க. அகில இந்திய வானொலி நிலையம் வந்து சொல்ல முடியாது, சிறப்பான குரல் அமைப்பு, நல்ல நிர்வாகத்துல நல்லபடியா பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 நாடகமும் 4 நாடகமும் வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாமே குடும்ப உறவுகள் பத்தின
1: நாடகங்கள் தான். ஓகே, ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் தான் சொன்னோம். ஏன்னா நம்மளுடைய கேரக்டர் நம்ம படிக்கும் போது நம்ம அதை படிப்போம், ஆனா நம்ம கேரக்டரா எழுதியிருக்கதெல்லாம் பேசுற குரல் கேட்கும் போது, ஓகே பாருங்களேன், அந்த சின்ன குழந்தைகள்லாம் ஒரு பேப்பர் பொம்மை வரைஞ்சு அது எந்திரிச்சு நடக்கணும்னு கற்பனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கற்பனை நெஜமாகும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே சரி, குறும்படத்தை பத்தி நீங்களா சொன்னீங்க, அதனால நான் கேக்குறேன், குறும்பட இயக்குனராக மாறிய அந்த பயணம் எப்படி இருந்துச்சு, இல்ல அதுக்கான காரணமும்

0: அதனுடைய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது?
1: கண்டிப்பாங்க, நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் வளர்ச்சிங்கிறது வந்து நம்ம விருப்பப்பட்டோ அல்லது தன் இயல்பவோ அமைஞ்சிருது. உதாரணமாக வந்து ஒரு துணுக்கு எழுத்தாளராக இருந்தோம்னா எப்படி ஒரு கேள்வி பதில் எழுத்தாளராக மாறி, அதுக்கப்புறம் வந்து கவிஞராக மாறி, அதுக்கப்புறம் சிறுகதை எழுத்தாளராக மாறணும். அதே மாதிரி எழுத்தாளராக இருந்து அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறப்ப ஆல் இண்டியா ரேடியோவில் நாடகம் வந்துருச்சு. சரி, இதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாவிட்டாலும் காலம் சில விஷயங்களை நம்ம மேலே விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ நம்ம மேலே திணிக்கும். அந்த மாதிரி அமைஞ்சது தான் குறும்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கலாம். அப்போ வந்து தினத்தந்தியினுடைய ஏர் மீடியா நெட்ஒர்க் ஏஎம் டிவி அப்படிங்கிற ஒரு லோக்கல் சேனல் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் இயங்கிட்டு வந்தது. அவங்க கூட நம்ம பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தப்போ வந்து நம்ம வந்து குறும்படங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி பகுதியினுடைய கிளை மேலாளர் முருகன் அவர்கள் வந்து நமக்கு ஊக்கம் கொடுத்தாரு. ஒரு சிறுகதையை வந்து குறும்படமாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றின எனக்கும் அனுபவம் இல்லை தான், இருந்தாலும் அந்த முயற்சியில் இயங்கலாம் அப்படிங்கிற சொல்லித்தான் வந்து அவர் மூலமாக அந்த விஷயத்தில் நான் இயங்கினேன். ஏன்னா அங்கேயே வந்து டெக்னிக்கல் டீம் எல்லாமே இருந்ததுனால சில விஷயங்கள் எனக்கு இயல்பாகவே கிடைச்சது. உள்ளூர் நடிகர்களை பயன்படுத்தி ஒரு சின்ன ஒரு 5 பக்கம் இருக்கிற ஒரு சிறுகதையை வந்து ஒரு 20 நிமிஷம் குறும்படமாக முயற்சி பண்ணலாம்னு சொல்லி நம்ம எடுத்தோம். நல்லபடியாக வெளியில் வந்தது அது. அவர் எனக்கு நல்ல ஊக்கம் கொடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 குறும்படங்கள் அவங்க மூலமாகவே நம்ம பண்ணணும். ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது அது. அதில் வந்து 2-3 அனுபவங்கள் மறக்க முடியாதது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில புது முயற்சிகள் வந்து அந்த அனுபவத்தில் பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு குறும்படத்துக்கோ அல்லது திரைப்படத்துக்கோ எடிட்டிங் முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: எடிட்டிங் ரொம்ப முக்கியம். ஆனால் எடிட்டிங்கே இல்லாமல் நம்ம ஒரு குறும்படம் பண்ணணும், அதுவும் வந்து அது ஒரு காதல் கதை. எடிட்டிங்கே இல்லாமல் ஒரு 19 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு குறும்படம் எடிட்டிங்கே பயன்படுத்தலாங்க. அந்த மாதிரி ஒரு புது முயற்சி பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் இல்லாமல், டப்பிங் இல்லாமல் பேசும் படம் மாதிரி, அதே மாதிரி ஒரு காதல் கதை தான் அதுவும், அதையும் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கிள் பர்சனை மட்டும் வச்சு, அதாவது ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் வச்சு ஒரு குறும்படம் பண்ணணும். அதற்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரே ஒரு டயலாக் மட்டும் வர்ற மாதிரி வச்சும் ஒரு குறும்படம் பண்ணணும். இந்த மாதிரியான நிறைய புதுமையான விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யறதுக்கு வந்து அந்த ஏஎம் டிவியினுடைய கிளை மலர் வந்து நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதனால தான் வந்து நம்மளால் ஈஸியாக ஒரு 1.5 வருஷத்தில் 20 குறும்படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு, அதுலேயும் சில புதுமைகள்லாம் வந்து கிடைச்சது அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமும் அமைஞ்சது.
0: ஓகே ஓகே. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், புதுமையான அனுபவம், அது சொல்லும் போதே நமக்கு புரியுது அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த இடத்துல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் இனி நம்ம பேசுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: आकाशवाणी कोयम्बतूर FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நிலையத்தில் நேரம் 5:32 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட சிறுகதை எழுத்தாளர் சகா அவங்க கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். சார், இப்போ நீங்கள் குறும்படங்களை பற்றி சொன்னீங்க, எப்படி எடுத்தீங்க, அதனுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றங்களை பற்றி சொல்லுங்களேன்.
5: ரைட். ஆரம்ப கட்டத்தில் நான் குறும்படம் எடுக்கும் பொழுது நான் எடுக்கிறது குறும்படம்னு எனக்கு தெரியல. உண்மையில் வந்து அது குறும்படம் தானாங்கிறதும் எனக்கு தெரியல, அந்த பெயர் தானா அது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாலு மகேந்திராவுடைய கதை நேரம் அப்படிங்கிறது வந்து அப்போ ஒரு ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்த நேரம். இந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கதையை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு குட்டி படமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது வந்து குறும்படம்ங்கிற ரீதியில் வருமா, அந்த துறையை சார்ந்தது தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து நிழல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு மூலமாக நம்ம பொள்ளாச்சியில் வந்து ஒரு குறும்பட திரையிடல் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து பாரதிவாசன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குறும்படம் அங்கே ஒரு ஸ்க்ரீன் கட்டி போட்டாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பனியன் தொழிலாளியினுடைய ஒரு சிறுமியினுடைய ஒரு நாள் நிகழ்வது. அதை வந்து ஒரு குறும்படமாக போட்டப்போ தான் ஓ குறும்படம்ங்கிறது வந்து இந்த கட்டத்துக்குள்ளார இந்த விதிமுறைகளுக்குள்ளே உட்பட்டதை தான் குறும்படம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அப்போ தான் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம செய்யறது எல்லாமே குறும்படம்ங்கிற ரீதியில் தான் அடங்கும் அப்படிங்கிறது விஷயம் வந்து எனக்கே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து சரி, நம்ம செய்யறது செய்கிறோம், ஒரு நல்ல விஷயமாகவே அந்த குறும்படம்ங்கிறத வந்து காதல் கதைகளை தாண்டி ஒரு சமூக முன்னேற்றத்திற்கான விஷயங்களாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு நான் நகர்ந்தேன். அந்த மாதிரியான நகர்வுல வந்து பார்த்தீங்கன்னா, நிழல் திருநாவுக்கரசு அவர்கள் மூலமாகவே வந்து குறும்படங்களுக்கான திரையிடல்கள் வந்து வெளிநாட்டில் நடக்குது, அதற்கான போட்டிகள் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வந்து அவர் மூலமாக நமக்கு கிடைக்க வந்தது. அப்புறம் அவர் சில விஷயங்கள்லாம் அப்பப்போ பகிர்வார், இந்த ஊரில் இந்த குறும்படங்கள் போட்டி நடக்குது அப்படிங்கிறது. அப்படித்தான் வந்து கனடாவில், டொரோண்டோவில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து குறும்படங்கள் திரையிடுறாங்க, போட்டிகள் நடத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு, சரி நம்ம படங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சப்போ ஒரு சில படங்கள் வந்து அங்கே திரையிடலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சில பரிசுகளும் கிடைச்சது. அது வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய விஷயமா நான் நினச்சேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள்கிட்ட வந்து நம்முடைய ஒரு குறும்படத்தில் நடித்த பொண்ணு வந்து சிறந்த நடிகைக்கான ஒரு அவார்டு வாங்கினாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குனர் அமீர் உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட வந்து நம்முடைய குறும்படம் ஒன்று வந்து சிறந்த இயக்குனர், சிறந்த குறும்படம் அப்படிங்கிறதுக்குண்டான பாராட்டும் ஒரு சான்றிதழும் வந்து விருதுகளும் நமக்கு கிடைச்சது. இதெல்லாம் வந்து குறும்படத்துறையில் நம்ம அடைஞ்ச முன்னேற்றங்கள்.
4: ஓகே ஓகே.

0: இப்போ சர்வதேச அளவில் விருதுகள் பெற்ற உங்களுடைய படைப்புகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதனுடைய வெற்றிக்கு காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: பொதுவாக வந்து எப்போவுமே மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா சென்டிமெண்ட். அது வந்து இப்போ குறைஞ்சிட்டு வருது, அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். நவீன காலத்தில் சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு கிரிஞ்சு மாதிரி ஆகிப்போச்சது. நம்ம ஏதாவது அதை பற்றி பேசுனா ஒரே வார்த்தையில் பூமர் அப்படின்ட்டுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சிரிப்பை விட ஒரு கண்ணீருக்கு வந்து எப்போவுமே வலிமை அதிகம்னு நான்
0: நம்புறேன்.
1: அந்த மாதிரி தான் ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்கள் சொல்லப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எண்ணமாக இருக்குது. என்னுடைய எழுத்தும் வந்து அதை நோக்கித்தான் இருக்குது. அந்த குறும்படங்கள் வந்து ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குறிப்பிட்ட உணர்வை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம உணர்ந்திருக்கலாம் அல்லது நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் உணர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியுது. அதுதான் வந்து அந்த விருதுகளுக்கும் பாராட்டுகளுக்கும் காரணமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து மனித உணர்வுகளுக்கு வந்து அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து எவர்கிரீன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபார்முலா.
0: ஓகே ஓகே, ஸோ ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது அது கரெக்டாக ஆப்ட் ஆகிற மாதிரி உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க. அதுக்கப்புறமா பார்க்கும்பொழுது உயிர் அப்படிங்கிற ஒரு தற்கொலை தடுப்பு ஆவணப்படத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு?
1: பொதுவாக வந்து ஒரு எழுத்தாளர் வந்து எப்போவுமே கற்பனை சார்ந்த விஷயங்களே இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. கொஞ்சம் உண்மைக்கு மிக அருகில் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு மடைமாற்றும் நிகழ்ச்சியாக வந்து குறும்படத்தை தாண்டி நான் ஆவணப்படத்துக்கு போனேன். ஆனால் ஒரு 100 குறும்படம் எடுக்கிறதும் ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதும் ஒன்று. என்ன குறும்படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அவங்க இப்படி இருந்தாங்க இப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம கற்பனையில் சொல்லிட முடியும். ஆனால் ஆவணப்படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மிக கடுமையான உழைப்பு அவசியம். ஏன்னா அது வந்து ஒரு விஷயத்தோட ஆதாரம் வந்து தான் ஆவணப்படங்கிறது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் அப்படிங்கிற விஷயம் வந்து மிக கூடுதலாக நடந்துட்டு இருந்தது. தற்கொலைன்னா சாதாரணமாக ஒருத்தர் ரெண்டு பேர் சாகிறதில்ல, ஒரு குடும்பமே வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது சுமாராக ஒரு 10 ஒரு 12 வருஷம் இருக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து அது ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்வாக இருந்தது. உதாரணமாக வந்து ஒரு கடன் தொல்லையாகட்டும் அல்லது ஒரு போதைப்பொருள் பயன்படுத்துறது அல்லது விருப்பம் ஆனவர்கள் கூட நம்ம வாழ்க்கையை வந்து தொடர முடியல அப்படிங்கிறப்ப வந்து தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம உயிரை மாய்க்கிறதுக்கான ஒரு காரணமாக வந்து அந்த தற்கொலை அமைஞ்சிருந்தது. ஸோ இதை பற்றி ஏதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அந்த ஆவணப்படத்தை எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஓடக்கூடிய ஆவணப்படம். இது கிட்டத்தட்ட ஒரு 6-9 கடுமையான முயற்சி தான் இந்த ஆவணப்படத்தினுடைய வெளியீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்கொலை ஏன் உருவாகுது, தற்கொலைங்கிறப்ப மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், தற்கொலைக்கு முன்னாடி அவன் எந்த மாதிரியான மனநிலை இருப்பான், தற்கொலை பண்ணி இறந்தவங்களோட குடும்பங்கள் தற்கொலைக்கு பின்னாடி படக்கூடிய அவலங்கள் என்ன, இந்த தற்கொலைகளை எப்படி தடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருந்தேன். தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு தப்பிச்ச ஒருத்தருடைய பேட்டி வந்து அந்த ஆவணப்படத்தில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அது வந்து அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காமிச்சு கொடுத்தது. கொஞ்சம் விருதுகளும் அந்த படத்தில் கிடைச்சது. எனக்கு நிறைய பேசப்பட்டது அந்த ஆவணப்படம். அந்த வகையில் அது எனக்கு மகிழ்ச்சி தான். அதற்கு அடுத்து வந்து தங்கம்ங்கிற உலோகம் இருக்கு இல்லையா, எவர்கிரீன் உலோகம், தங்கம். அந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அது, அப்புறம் மக்களுக்கு ஏன் இந்த தங்கம்ங்கிற விஷயம் எப்பவுமே பிடிக்குது, அதன் மேல இருக்கக்கூடிய மோகத்துக்கு என்ன காரணம், அதனுடைய விலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தங்கம் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படமும் நான் எடுத்தேன். 2 ஆவணப்படம் பண்ணேன். ஒன்று வந்து தற்கொலைகளை பற்றின ஆவணப்படம், இன்னொன்று வந்து தங்கத்தை பற்றின ஆவணப்படம். 2 ஆவணப்படம் நான் பண்ணியிருக்கேன்.
0: ஓகே ஓகே சார், ரெண்டுமே வந்து ஒரு வேற வேற பரிமாணம், வேற வேற கோணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஒரு இப்போ நீங்கள் சொல்லும் போதே புரியுது சமூக விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆவணப்படங்கள்லேருந்து நமக்கு ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்படி சமூக விழிப்புணர்வு சார்ந்த படைப்புகளை உருவாக்குறதுல எல்லா கலைஞர்களுக்கும் உடைய பங்கு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு எழுத்து வந்து சமூக முன்னேற்றத்திற்கு உதவுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு அதில் நல்ல மாற்றுக்கருத்து இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா திருக்குறளில் சொல்லப்படாத விஷயங்கள் எதுவும் நம்ம புதுசாக சொல்லிடுறதில்லை. பகவத்கீதையில் சொல்லப்படாத நல்ல விஷயங்கள் நம்ம இப்பவும் சொல்கிறதில்லை. ஆனால் திருக்குறள் வந்து எவ்வளோ வருஷங்களாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், பகவத்கீதை வந்து எவ்வளோ வருஷங்களாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுலேயே வந்து தன்னை மேம்படுத்திக்க

0: முடியாத மக்கள், விழிப்புணர்வு கிடைக்காத மக்கள் வந்து இன்னும் வந்து எத்தனை தூரம் நம்ம சொல்லும் பொழுது அவங்கள மேம்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்தாளனுக்கு வந்து மிகப்பெரிய சலிப்பையும் அலுப்பையும் தரக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தாலும் வந்து நம்ம ஏன் தொடர்ச்சியாக பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய எழுத்து படிக்கிறவனுடைய ரசனையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும், அல்லது ஒரு துளியாவது அவனை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த எழுத்துக்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தொடர்ச்சியாக இந்த துறையில் இயங்குறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
1: ஓகே, எவ்வளவு நம்மளுடைய பெரும் முயற்சிகள் சிறு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து
0: கண்டிப்பாக ஒரு எழுத்து வந்து ஒரு சுனாமி அளவுக்கு போகாது, ஆனால் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவனை யோசிக்க வைக்கும், அந்த யோசனை ஏதாவது ஒரு விதத்தில் அவனை மாற்றத்திற்கு உண்டாக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை.
1: ஓகே ஓகே, ஸோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்ட கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க சிறுகதை எழுத்தாளர் சகா. அவங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய சிறுகதைக்கான மையக்கருத்து எங்கிருந்து வந்துச்சுங்க சார்?
1: மையக்கருத்துங்கிறத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தீப்பொறி தான். அந்த தீப்பொறியத்தை நம்ம வந்து ஊதி ஊதி ஒரு பெரிய எரிமலையாக மாற்றுறோம். அந்த சின்ன தீப்பொறிங்கிறத வந்து எங்கிருந்து வேணால் நமக்கு கிடைக்கும். உதாரணமாக ஒருத்தர் பேசும் பொழுது இருக்கக்கூடிய உரையாடலேருந்து நமக்கு ஒரு ஹிண்ட்டு கிடைக்கலாம், அல்லது நம்ம பார்க்குற விஷயத்திலேருந்து ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கிடைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன தீப்பொறியாக வந்து நம்ம மனசுக்குள்ளே பதியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பொள்ளாச்சியிலேருந்து நான் இங்கே வரும்பொழுது கிணத்து கடவு கிட்ட ஜஸ்ட் ஒரு 5 செகண்டில் ஒரு விஷயத்தை கவனித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கு, ஒரு மரத்துக்கீடு ஒரு பைக் நின்றுட்டு இருக்கு. அந்த பைக்கில் வந்து ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கக்கூடிய குழந்தை வந்து பெட்ரோல் டேங்க் மேலே படுத்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் வந்து ஒரு வாக்குவாதத்தில் இருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் கிராஸ் பண்ணுறப்ப நாம் பார்த்த ஒரு விஷயம். இது வந்து என்ன காரணத்தினால நடந்தது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இங்கே வந்து சண்டை போடுறாங்க, குழந்தை ஏன் இப்படி பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியாமல் இப்படி ஏன் சண்டை போடுறாங்க, இப்படியான விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு கதையினுடைய மையக்கருத்தாக வரும். இப்படி வந்து நம்ம என்னுடைய ஆசான நினைக்கக்கூடிய சுஜாதா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்தையும் நீ பாரு, சாரி பார்க்காத ஆனால் கவனி அப்படிம்பார் அவர். அதாவது வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கறத வந்து சாதாரணமாக யார் வேணால் பண்ணுவாங்க, ஆனால் கவனிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எழுத்தாளனால் மட்டும்தான்
0: முடியும்.
1: இது வந்து நான் என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய சுஜாதா சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். எல்லா விஷயத்தையும் நீ பார்க்காத ஆனால் கவனி அப்படிம்பாரு. நம்ம அப்படி தான் வந்து ஒவ்வொரு கதையினுடைய மைய கருத்தையும் வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கிறப்ப இதை எடுத்து பண்ணுறோம். ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கும் பொழுது என் கையில் வந்து எந்த விஷயமும் இருக்காது, வெறும் ஒரு 5% மட்டும்தான் நான் கையில் வச்சுருப்பேன். ஆனால் உட்காந்து எழுத ஆரம்பிக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா அது 100% வரக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த கதையை ஏற்படுத்திக்கும். சில கதைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிளைமேக்ஸ் இருக்காது, ஆனால் எழுத ஆரம்பிக்கும் போது தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர்களை நம்மளை தள்ளி வச்சிடும். நீங்கள் ஒதுங்கிக்க, உனக்கு இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லை, இது எங்கள் பிரச்சனை, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளனை ஒதுக்கி வச்சுட்டு அதுகளை கிளைமேக்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இந்த உணர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. என்ன சில கதைகள் வந்து அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து அதையே தீர்மானிச்சுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து என்னுடைய ஆசான் சுஜாதா வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லாத, நீ சொல்லவே சொல்லாத அந்த விஷயத்த, படிக்கிறவங்களுக்கு அதை உணர்த்து, அதுதான் வந்து அந்த கதையினுடைய வெற்றி அப்படிம்பாரு. என்னுடைய 2 முக்கியமான குறிக்கோள்களாக வந்து கதையினுடைய குறிக்கோள்களாக வந்து இதைத்தான் நான் வச்சுருக்கேன். என்னுடைய எல்லா கதைகளையும் ஓரளவுக்கு இந்த குறிக்கோள்களுக்குள்ள இந்த விதிமுறைகளுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நான் பிரதிபலிக்கிற மாதிரி எழுதிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே. ஒன்று கவனிக்கணும், இன்னொன்று உணர்த்தணும். அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. இன்றைய இளம் எழுத்தாளர்களுக்கு அப்புறமா திரைப்பட சம்பந்தமா இருக்க எல்லாருக்குமே நீங்க சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆலோசனைன்னு நம்ம சொல்லலாம், சரி இப்போதைக்கு ஏற்ற மாதிரி டிப்ஸ் அப்படின்னாலும் என்ன சொல்லுவீங்க?
1: இல்லை, நானும் ஒரு மாணவன் தான். நம்ம வழக்கமாக சொல்கிற வார்த்தை தான் நம்ம கட்டுறது கையளவு தான். டிப்ஸுன்னு சொல்ல முடியாது. ஒரு உங்களில் ஒருத்தனா வந்து தோளில் கை போட்டுட்டு சொல்கிறக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனைன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிறது தான், மனிதர்களை படிங்க. நமக்கு முன்னோடியாக எழுதினவங்களுடைய தொகுப்புகளை, அவங்களுடைய படைப்புகளை படிக்கணும். என்ன, ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து நம்ம படிக்கிறதின் மூலமாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானிக்க முடியும். அதனால் நிறைய வாசிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறது.
0: ஓகே ஓகே. வாசிப்பு அப்படிங்கிறது,
1: வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது.
0: ஆமாம், அது ரொம்ப முக்கியமும் கூட. ஏன்னா இப்போ அந்த வாசிப்புங்கிற பழக்கம் வந்து நம்ம நிறைய இடத்துல சொல்கிறோம், ஆனாலும் இப்போ நிறைய இடத்துல அதுக்கான ஒரு

0: டெவலப்மெண்ட் இருக்கு கொஞ்சம்.
1: இப்போ வாசிக்கிறதுங்கிறது வந்து குறைஞ்சி போய் பார்க்கறதுங்கிறத வந்து அதிகமாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இந்த பார்க்கறதுங்கிறையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த உலகம் நகரலாம். ஏன்னா முதல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி கேட்டதுங்கிறது இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்க்கறதுங்கிறது இருந்தது, இப்போ வந்து அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ளார மாறலாம். அதற்குண்டான அபாயமும் இருக்கு. ஆனா எழுத்துங்கிறது வந்து எப்பவுமே வந்து எவர்கிரீன். என்ன நம்ம ஒரு சொத்தாகட்டும், நம்ம சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், அந்த காலத்துல கல்வெட்டுல எழுதுனதாகட்டும், எல்லாமே வந்து எழுத்து மையப்படுத்தித்தான் இருக்கு. அதனால எழுத்துங்கிறது வந்து எல்லா விஷயத்துக்குமான அடிப்படையை தான் நான்
0: நம்புறேன். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்பவே ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. இப்போ உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், அடுத்தடுத்த புதிய படைப்புகள், உங்களுடைய திட்டங்களை பத்தி சொல்லுங்க.
1: எதிர்கால திட்டம்ங்கிறது வந்து எனக்கு ஒன்றும் இல்லை. இறந்தகால திட்டமாகட்டும், நிகழ்கால திட்டமாகட்டும், எதிர்கால திட்டமாகட்டும், எல்லாமே வந்து ஒரே விஷயம்தான். நம்ம செய்கிற வேலை வந்து நமக்கு மன திருப்தி தரணும். அது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அது படைப்பு ரீதியாகட்டும் அல்லது வேற எந்த விஷயமாக இருக்கட்டும், நம்ம செய்கிற வேலை வந்து மன திருப்தியாக அமைஞ்சுது அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து வேற எதுவுமே ஈடு இணையில்லைன்னு நான் நம்புகிறேன். அதனால் நம்ம செய்கிற வேலையை சிறப்பாக செய்வோம், அதற்குண்டான பலன்கள் வந்து தன்னைப்போல வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய திட்டமாக இருக்கு. அது பரிசுகளாகட்டும் அல்லது போட்டிகளில் கலந்துட்டு கிடைக்கிற விருதுகளாகட்டும், அது எல்லாமே நம்முடைய இந்த விஷயம் வந்து தீர்மானிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய தற்போதைய எண்ணமாக இருக்கு.
0: ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்களுடைய படைப்புகளை நீங்கள் சொல்லும்போது ஒரு எழுத்தாளரா, ஒரு இயக்குனரா, ஒரு சமூக அக்கறை கொண்டவரா, இது எல்லாமே கலந்த ஒரு மனிதனாக தான் இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் நம்ம பேசுனதை வச்சு நம்ம ஒரு ஒரு பார்வையில் நம்ம பார்க்க முடியுது. இந்த மூணுலேயுமே உங்களுக்கு உங்களை அடையாளப்படுத்திக்கணும், நான் ஒரு சுயமான ஒரு அடையாளம் வந்து இந்த மூணுலேயுமே ஏதாவது ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதை சொல்லுவீங்க?
1: இல்லை, எனக்கு இந்த கேள்விக்கு உண்மையில் விட தெரியல. நம்முடைய அடையாளம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுத்துங்கிறத மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எழுத்தினுடைய பரிமாணங்கள் தான் வந்து சிறுகதை ஆசிரியர் அப்படிங்கிறது, நாடக ஆசிரியருங்கிறது, குறும்பட இயக்குனருங்கிறது எல்லாமே. ஸோ வந்து எழுத்தாளர் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்களே சொல்லிட்டீங்க, வரிசைப்படுத்திக்கிட்டீங்க. அதனால் வந்து பேசிக்காக இருக்கிற சிறுகதை எழுத்தாளர் அப்படிங்கிறத மட்டும்தான் என்றைக்கும் நிலைச்சி நிற்குங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த இதிலிருந்து வரக்கூடிய பரிணாம வளர்ச்சிகள் தான் அடுத்தடுத்த கட்டங்கள். இப்போ சிறுகதை எழுத்தாளருங்கிறது வந்து சரியான அடையாளமாக இருக்கும்ன்றது நான் விருப்பப்படுறேன்.
0: ஓகே, ஸோ சிறுகதை எழுத்தாளர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய, ஏன்னா அதிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துருக்கிறோம்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ அதனால் ஓகே, ரொம்பவே வந்து சூப்பராக சொன்னீங்க. ஸோ இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட, சிறுகதை பற்றி ஆகட்டும், நாவல்கள், அது எங்கே இருந்து ஆரம்பிச்சது, அது கொண்டு போன பரிமாணங்கள் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசுனதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி வாழ்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. மகிழ்ச்சி நிறைய வாசிங்க, நிறைய வாழுங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். நேயர்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருந்தாங்க சிறுகதை எழுத்தாளர் சகா. நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களும் இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது நான் பௌசியா. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.
2: I think my heart just skipped a beat. I'm falling in love with you. I need you, baby.

நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவர ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவர பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103. இது பொன்மா.

0: தொடரும் பாடல் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திற்காக.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம்

0: ஆகுராண்டவ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:32 கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 இதமிருதம். 9:15 மைல் மார்க் சம்பாராவின் நட்சத்திர மயில் இறகு. 10:00 மெலடி மெட்டுக்கள். நாளை காலை 6:00 காலை தென்றலில் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனையும் பக்தி பாடல்களும் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக ஸ்பான்சர்ஷிப் வித் பிராண்டிங். காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர். 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் சி ஜென்னி அவர்கள் வழங்கும் சிற்றுரை கேட்கலாம். காலை 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல். காலை 10:02 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம். 11:02 இன்றைய நேயர். 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இணைக்குது. நண்பகல் 1:00 மணி 1 மலர் 1. 2:30 உருப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 3:00 டீ டைம் நேயர் விருப்பமாக. 4:00 கெட் செட் கோ கேம் ஷோ. 5:00 சித்திரச்சியமானத்தில் வழிகாட்டி சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் மருத்துவர் வி ஆர் திலீப் அவர்கள். 6:00 பொன்மாலை பொழுது. 7:30 2020க்கான ஃபிஃபா உலகக்கோப்பை குறித்த தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 7:32 இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். 9:15 மயிலிறகு.

0: ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் புரிய அனைத்து நாடுகளும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் நன்மைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தாவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தாவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: Yeah. சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சேலத்தில் 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி இன்று

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க

0: பெற்றது. உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்று திரண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மன அழுத்தத்தை போக்க யோகா பயிற்சி பெரும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர்.
2: ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்.
3: யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி முகாமில் 5000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சி தாட்கோ மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும், விருப்பமுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின்போது கணக்கில் வராத 231,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செங்கப்பெண் அதிரடி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ஜோத்பூர் இடையே சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இறுதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் சேஜல் காம்ப்ளே தங்கப்பதக்கத்தையும் ஹிமான்ஷி வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். வன்ஷிகா சௌத்ரி, நவ்யா சான்ஸ்கிரிட்டா பானா ஆகியோரை கொண்ட இந்திய அணி மகளிர் குழு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 50 மீட்டர் பிரிவில் பிராச்சி கெய்க்வாட் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 25 மற்றும் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹூடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிராச்சி சீன தைப்பேயின் ஊ ஷியை வென்றார். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹுடா கஜகஸ்தானின் ஆலுவா பால்கிகோவாவை வென்றார். ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது.

0: சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:44.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆறு மணி 45 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது பொன் மாலை பொழுது.

மலர்களே மலருங்கள் திரைப்படத்திற்காக கங்கை அமரன் இசையில் எஸ் ஜானகி பி ஜெயச்சந்திரன் பாடியது. பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன். 70களோட அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இது பொன்மாலி பொழுது. இன்னைக்கு சென்னை மெட்சென்டர்லேருந்து பதிவான வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியது. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். ஈரோட்டில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். சேலத்தில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். பாலக்காட்டில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். ஊட்டியில் 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது.

எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கவுண்டர் மில், துடியலூர், சாய்பாபா காலனி, காந்திபுரம், சிங்கநல்லூர், ஒண்டிபுதூர், குறிச்சி, போத்தனூர், அவினாசி ரோடு, இந்த இடங்கள்ல எல்லாருமே டிராபிக் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பொன்மாலை பொழுதில் தொடரும் பாடல் மழலை பட்டாளம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

கேட்ட பாடல் ஒரு வீடு ஒரு உலகம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எல் மகராஜன் பி எஸ் சசிரேகா பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

0: அப்பாடியது பாடலாசிரியர் வாலி. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: கரையானுக்கு பேர வெள்ளரும்பு தானுங்க. தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். இது ஆண் கரையான் வந்து ஈசல் நம்ம சொல்லுவோம். ரக்கை கொண்டு முளைச்சு நிறைய ஆயிடுச்சுன்னா கூட்டுட்டு வெளியே துரத்திட்டுரும்.
1: கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் 2 விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்கறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்கறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்கறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள் முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
1: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
3: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ₹5,83,778 கொடுத்துருக்கு. இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டுமில்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில்

உலகின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பைவம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின்போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றஞ்சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எந்தவொரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமோ, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா, ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 15,042 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,569 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,269 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,016 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 15,199 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,789 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,399 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,399 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,502 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,637 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,399 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,836 ரூபாய்க்கும், கோபி கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 13,569 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,719 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 12,469 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,769 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம் கிலோ ஒன்றுக்கானது. மல்லிகை அதிகபட்சமாக 720 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 600 ரூபாய்க்கும், முல்லை அதிகபட்சமாக 320 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 280, காக்கடா 400 ரூபாய்க்கும், செண்டு அதிகபட்சம் 90 ரூபாய் குறைந்தபட்சமாக 33, கோழிக்கொண்டை அதிகபட்சமாக 80 குறைந்தபட்சம் 25, ஜாதி முல்லை 600, கனகாம்பரம் அதிகபட்சம் 700 குறைந்தபட்சம் 600, அரளி 90, துளசி 50, செவ்வந்தி 320. எதிர்பார்க்கப்படும் வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு

மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்யும் விவசாயிகள் தக்கை பூண்டு கொளிஞ்சி சனப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலேயே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டர் மேல் மழை பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலோரமாக தழைச்சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் முட்டுக் கொடுக்கவும். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். இனி ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் விவசாய பெருமக்களே, நேற்றைய நிகழ்ச்சியில கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை எப்படி மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கறத பத்தி முனைவர் வி. பாஸ்கரன் அவங்க சொன்னதை கேட்டோம். இன்னைக்கும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி இன்னும் நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி.
1: முட்டை ஒட்டுண்ணியானது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் கலர் அட்டை இருக்குங்க, ஒரு அஞ்சு அல்லது ஆறு வரிகளை கொண்டது, கரெக்டாக நம்ம உள்ளங்கையில் வர கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இந்த அஞ்சு வரிசையோ ஆறு வரிசையோ வந்து முதல்ல கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வரிசையும் ரெண்டா மூணா ஒரு இன்ச்சுக்கு பக்கம் கட் பண்ணிக்கங்க. அதை வந்து வயலை சுற்றிங்க, நம்ம கரும்பு வயலை சுற்றி காற்று எந்த திசையில் அடித்தாலும் சரி தான், ஓரத்துக்கால் இருந்து போட்டுக்கிட்டு போங்க உள்ளுக்குள்ளே. ஒரு பத்து அடிக்கு ஒருக்கா, பத்து அடிக்கு ஒருக்கா, இல்லை பாஞ்சு அடிக்கு ஒருக்கா இதை வந்து குருத்தில் வச்சுட்டு

போயிருங்க. சார், மழை பெய்கிற காலத்தில் இதை குருத்தில் வச்சிங்கன்னா இந்த முட்டையில் தண்ணி பட்டுதுன்னா எல்லாமே முட்டை வந்து அதுலேருந்து கீழே வந்துடும், நம்ம பாதுகாக்க முடியாது. சரிங்க, அப்போ மழை காலத்துக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த வெளியில் விற்கிற டீ குடிக்கிற கப்பு இருக்குதுங்களா, பேப்பர் கப்பு, அது மக்கி போகிற கப்பை வாங்கிக்கிங்க. ஏன்னா பிளாஸ்டிக்லாம் வாங்காதீங்க, மக்கி போகிற காகித கப்பை வாங்கி அதை தலைகளாக திருப்பிங்க. அதுக்குள்ளே இதை வச்சு ஒட்டி விட்ருங்க. சும்மா கொஞ்சோண்டு நம்ம பசை எடுத்திங்கன்னா, வேப்ப மரத்து பசையோ இல்லை முருங்கை மரத்து பசையோ எடுத்து அதை லைட்டாக ஒட்டி விட்டு அதை வந்து கரும்பில் அப்படியே தொங்குவிட்டாலும் சரி, கரும்பு மேலே அந்த குருத்தில் வச்சுட்டு வந்தாலும் சரிங்க, இது வந்து ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே இந்த முட்டை விட்டுனே அந்த இதுலேருந்து வெளியே வந்து இது வந்து என்ன பண்ணும், இளங்குருத்து புழுவோட முட்டைகளை வச்சுருக்கு இல்லைங்களா, அதை தேடி அந்த முட்டையில் இதோட முட்டையை இட்டுரும். இப்போ இந்த இடுவதுனால என்ன பயன்னா, அந்த வெளியே வர பூச்சி வந்து இளங்குருத்து புழு வெளியே வராது. இந்த ட்ரைகோகிராமா கைலோனிஸ்ங்கிற முட்டை ஒட்டுனி தான் அந்த புழுவுலேருந்து வெளியே வரும். அப்போ இதுலேருந்து வெளியே வர முட்டை ஒட்டுனே திருப்பியும் தேடும், நமக்கு பதிலாக வேலை செய்யும். அது வேற எங்கே அந்த புழு இருக்குது, இந்த புழு இல்லையா, வேற ஏதாச்சும் லெப்பிடாப்டரா பட்டாம்பூச்சி வகையை சேர்ந்தால் முட்டையை தேடும், தேடி போய் அதுலேயும் முட்டை வைக்கும். அப்போ பயிரில் புழுக்களால் உண்டாக்கும் சேதத்தை நம்ம வெகுவாக இதன் மூலம் குறைத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் புழு ஒட்டுண்ணி இருக்குதுங்க. இப்போ நான் முட்டை ஒட்டுண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்றுங்க, அது ஸ்டீனோபிரகான் டிசே, ஜாந்தோ பிம்புலா நர்சியை, அப்பாண்டிலஸ் ஃப்ளாவிபஸ், இதெல்லாமே வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை அலுவலரோ இல்லை வேளாண்மை அலுவலக தணிக்கி கேட்டிங்கன்னா எங்கே கிடைக்குன்னு சொல்லிடுவாங்க, அங்கே வாங்கி இதையும் கட்டலாம். இது அந்த வயலில் நம்ம போய் விட்டோம்னா இது என்ன பண்ணும்னா, அந்த புழு வெடிச்சு வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த புழுக்களை தன் உணவாக உண்ணும், சாப்பாடாக உண்ணும், அப்போ வந்து அதனுடைய தாக்குதல் குறையும். அது மட்டும் இல்லாமல் புழு கூட்டுப்புழு ஒட்டுண்ணி இருக்குதுங்க. இந்த கூட்டுப்புழு ஒன்று டெட்ராஸ்டிகஸ் அயிரின், இது கூட்டுப்புழுவை தேடி அதில் முட்டையை வச்சு அந்த கூட்டுப்புழுவை அழித்து இந்த புழு வெளியே வரும். இதெல்லாம் வந்து உயிரியல் கட்டுப்பாடு முறைகளை கொண்டு பண்ணுறதுங்க. சார், இதெல்லாம் எதுவுமே கிடைக்கலைங்க எங்களுக்கு, ஆனால் எங்கள் பயிரில் இடைக்கணும் புழு வந்துருச்சுங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசாயன பூச்சிக்கொல்லி குளோராண்ட்ரன் நெல்லிப்ரோல் 4G அப்படிங்கிற குறைய ஒரு ஏக்கராக்கு 8 கிலோங்க 42 கிலோ மணலோட கலந்து இடணுங்க. அந்த அது மட்டும் இந்த குறைனா குளோராண்ட்ரன் நெல்லிப்ரோல் குறைனா கிடைக்கலைங்க அப்படின்னீங்கன்னா, குளோரிபிரிபாஸ் இல்லாது இமிடாக்ளோப்ரேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த பார் இருக்கு இல்லைங்களா, பாரில் ஊற்றி விட்டிங்கனாலும் இது ஊடுருவி பாஞ்சு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற புழுவை கொண்டுவிடும். நல்லா புரிஞ்சுங்க, கரும்பை வந்து நம்ம காய்கறி பயிர் மாதிரி சமைச்சு சாப்பிட போகிறது இல்லைங்க. இன்னைக்கு ஊற்றுனீங்கனாலும் இன்னும் 60 நாள் கழித்து நம்ம வெட்டுறதுனாலும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. நீங்கள் 8வது மாதத்துக்கு 9வது மாதத்துக்கு அப்புறம் 10, 11, 12 அப்புறம் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் ஆகிப்பாரு, 120 நாள் கழித்து தான் வெட்ட போகிறீங்க. அப்போ இந்த மருந்தோட தாக்கங்கள் வந்து சுத்தமாகவே கரும்பு பயிரில் இருக்காது. அதாவது எஞ்சிய நஞ்சு இல்லாமல் நமக்கு வந்து நல்ல கரும்பு கிடைச்சிரும். இது 3வது பூச்சி பார்த்திங்கன்னா நுனி குருத்து புழு, சிற்பஃபாக எக்ஸப்டாலிஸ்னு இதனுடைய அறிவியல் பேருங்க. இந்த பூச்சி வந்துங்க 8வது 9வது மாதம் இருக்குது பார்த்தீங்களா, கரும்பு நெட்டு, அதாவது நம்ம 8 அடிக்கு மேலே போயிருங்க கரும்பு, அந்த மாதிரி போகிறப்ப இது கரும்பு பயிரை தாக்கக்கூடியதுங்க. இது பார்த்திங்கன்னா மேல் தோகை இருக்கலைங்க, தோகையோட நடுவில் தொலைச்சிருக்குங்க, தோகை நடுவில் தொலைத்து உள்ளுக்குள்ளே போயிடும். சில சமயம் இலை இருக்குது பார்த்திங்களா, தோகை நடு நரம்பை கூட தொலைச்சிக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி இதனுடைய இதுங்க. இது தாக்குதல் உண்டானதுடனே என்ன அறிகுறி தரும்னா, பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம தொடப்பு கட்டு இருக்கலங்களா இந்த ரோடெல்லாம் கூட்டுறாங்களா, அந்த மாதிரி கரும்பு மேலே கிளைச்சி வருங்க, 4-5 கிளை வரும், அதாவது கொத்தாகவும் இருக்கலாம் இல்லைன்னா வரிசையாகவும் இருக்கலாம். எப்படி வேணாலும் ஒரு நுனி இருக்கிறது பக்கம் குருத்து இருக்கிற பக்கம் 2-3 குருத்து கிளைச்சி வரும். அப்புறம் வந்து அந்த இலை இருக்குது பார்த்திங்களா, நடு குருத்து இலை, அதில் பார்த்திங்கன்னா வரிசையாக ஓட்டை இருக்குங்க, இந்த விண்டோ ஹோலும்போ நம்ம அந்த மாதிரி தொலை வெளியிலேருந்து பார்த்தாவே தெரியுங்க. நுனி குருத்து வந்து கரெக்டாக வாடி காஞ்சு போயிருங்க. எப்படி நம்ம இளங்குருத்து புழுக்கு சொன்னாலும் நுனி வெண்குருத்து ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு

இதே மாதிரியே 8வது மாதத்துக்கு அப்புறம் நுனி குறுத்து காஞ்சு போயிருங்க. ஆனால் இப்போ இளங்குருத்து புழுவுக்கு என்ன சொன்னால் இழுத்தா கையோடு வந்துடும். அந்த இடத்துல இப்போ மோந்து பார்த்தோம்னா அந்த அழுகுனா ஒரு வாசம் வீசுன்னு சொன்னேன், இது இழுத்தீங்கன்னா கையோடு வராது, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, சுலபமாக வெளியும் வராதுங்க, நம்ம பிடிச்சி இழுத்தோம்னாலும் வராது. இந்த பூச்சி தாக்குறதுனால என்னங்க பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா எடையெல்லாம் அதிகமாக பாதிக்காதுங்க, சக்கரை சத்து குறைஞ்சி போயிருங்க. என்ன காரணம்னா இந்த இலையில வந்து பச்சையத்தை மாற்றி தான் உள்ளுக்குள்ள நம்ம சக்கரை கட்டுமான திறனுக்கு கொண்டு வரோங்க. கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர் படிகமாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி படிகமாக்குதல் தன்மை வந்து இது குறைய ஆரம்பிச்சிடும். இதோட பூச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இந்த பூச்சி வந்து வெள்ளை கலராக இருக்கும், அழகாக இருக்குங்க, முன்றக்கையும் பின்றக்கையும் ரெண்டரைக்கையும் வெள்ளை கலராக இருக்கும். தாய்ப்பூச்சி வந்து முட்டைகளை வந்து குவியல் குவியலாக அந்த மேலே தோகை இருக்குது இல்லைங்க, அது நடுநரம்பு பக்கத்தில் விடுங்க, விட்டு தன்னோட வயிற்று கடைசியில் இருக்கிற பழுப்பு நேர ரோமங்களை கொண்டு அந்த முட்டைகளை பாதுகாக்கும். வெளியில் வெயில் இருந்தோ இல்லை மற்ற இந்த முட்டை ஒட்டுண்ணிகள் இருந்தோ பாதுகாக்கும். ஒவ்வொரு முட்டையிலையுமே நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 to 70 முட்டை இருக்குங்க. இது வந்து 5 to 6 நாளைக்குள்ளே புழு வந்து முட்டையிலேருந்து வெளியே வருங்க. வெளியே வந்து தோகையோட நரம்பு இருக்கு இல்லைங்களா, நடுநரம்பு, அதை தொலைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போயிருங்க. இந்த மாதிரி தோகையோட நடுநரம்பு தொலைச்சி உள்ளுக்குள்ளே போய் குருத்துக்கு போகிறனால குருத்து காய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த புழு எப்படி இருக்குன்னா வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. இது வந்து அதாவது 1 to 1.5 மாதம் வரைக்கும் புழு பருவத்தில் இருக்கும். அப்புறம் வந்து 1 to 3 வாரம் வரைக்கும் கூட்டுப்புழுவாயிரும். அந்த சரியான சுற்றுப்புற சூழல் இருக்க சீதோசன நிலை மாறும் பொழுது இது அந்திப்பூச்சியாக வெளியே வருங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களில் இது 2-3 தலைமுறை வந்துடுங்க. 2-3 தலைமுறைனா அடுத்தடுத்து அந்த குருத்தடியும் ஒரு புழு வெளியே வந்து அடுத்த தலைமுறை அப்படி வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி இது தன்னோட வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறது. இதனுடைய மேலாண்மை முறைகளை பார்ப்போம். முட்டை வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் கையால் சேகரித்து அழிச்சிடலாங்க. அதை விட்டுட்டு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை வந்து ஒரே ஒரு வழிங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரும்போட பாறுகளில் பூச்சிக்கொல்லியை ஊற்றணுங்க. 8 to 9 மாதம் ஆயிரும் கரும்புக்குள்ளே போய் பாறில் ஊற்றுறதுங்கிறது. நீங்கள் கரும்பு சோகை உரித்து பட்டம் கட்டி காடை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருந்தா தான் முடியுங்க. இல்லை கரும்பு சோகை உழைக்கிறீங்கன்னா காட்டுக்குள்ளே போகவே முடியாதுங்க, கரும்பு காட்டுக்குள்ளே. சரி, அதை விட்டுட்டோம்னா வேறு என்ன வழி இருக்குதுன்னா ஐசோட்டமா ஜவாயன்சிஸ் அப்படிங்கிற ஒட்டுண்ணி குழவையை பெருக்கி இந்த கரும்பு பயிரில் விடுவதன் மூலம் இந்த நுனி குருத்து புழுவை நாம் கட்டுப்படுத்தலாங்க.

இதில் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.

அப்போ முட்டை ஒட்டுண்ணி முதல்ல சொன்னது வந்து இடைக்கணுப்புளுக்கு ட்ரைக்கோக்ரமா கைலோனிஸ், சரிங்களா. இது டெலினோமஸ் அப்படிங்கிற முட்டை ஒட்டுண்ணி, டெட்ராஸ்டிக்கஸ் ட்ரைக்கோக்ரமா மைன்யூட்டம் அப்படிங்கிற முட்டை ஒட்டுண்ணிகளை வாங்கி அந்த கரும்பு பயிரில் கரெக்டாக 8வது மாதத்தில் வச்சோம்னா 9வது 10வது மாதம் வரைக்கும் இதனுடைய வேலைகள் நன்றாக இருக்கும். இது புழு கூட்டு புழு ஒட்டுண்ணியான டெட்ராஸ்டிக்கஸ் அகிரி, நான் உங்களுக்கு இடைக்கணு புழு சொன்னால அந்த இதை வாங்கி இதில் விட்டோம்னாலும் இதுவும் இந்த புழுவை கட்டுப்படுத்தும். அதனால் ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அடுத்ததுக்கு அதுவே இயற்கையாக முறையில் மாறிக்கும். இப்போ 4வது துளைப்பான்களில் கரையான் முதல் இடத்தை பிடிக்குதுங்க. இந்த கரையான் பார்த்தீங்கன்னா அறிவியல் பெயர் ஒடன்டோட்டர்மிஸ் ஒபிசஸுங்க. இது வந்து செம்மன் காடு இருக்கு இல்லைங்களா, செம்மன் காட்டில் கூட்டம் கூட்டமாக வாழ்கிற ஒரு பூச்சிங்க. நாம் எப்படி சமூகமாக வாழ்கிறோமெல்லாம் இது மாதிரி கரையானும் சமூக பூச்சி தானுங்க. ஒரு ராஜா இருப்பாங்க, ஒரு ராணி இருப்பாங்க, அப்புறம் வேலைக்காரங்க இருப்பாங்க, அப்புறம் பாதுகாக்கிறதுக்கு சிப்பாய்கள்லாம் இருப்பாங்க அந்த கூட்டை பாதுகாக்கிறதுக்கு கரையான் புத்தை. ராணின்னா பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க ராணி, கரையான் பூச்சி தான் ராணிங்க. முதல்ல வந்து ராஜாவும் ராணியும் சேர்ந்து கூட்டு இருக்கிற இடத்த உருவாக்கும். முதல் தலைமுறை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து கூட அந்த கரையான் புத்தை கட்டுறதுக்கு தான் வேலை செய்வாங்க. இந்த ராணியம்மா வந்து ஒரு நாளைக்கு 6000 முட்டை இடுங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, அந்த முட்டைங்களை எடுத்துட்டு போகிறதுக்கு ஒருத்தங்க. இப்போ நாம்லாம் சொல்கிறாங்களாங்க உடம்பு சத்து இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறோம், இந்த காளான் சூப்பு குடிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களாங்க. இதெல்லாம் கரையா அப்போவே செயல்படுத்திருச்சுங்க. இந்த ராணிக்கு பக்கத்துலேயே வந்து காளான் தோட்டம் ஒன்று போட்டு அந்த காளான் எடுத்துகிட்டு வந்து ராணி கொடுக்கறதுனால ஊட்டச்சத்து வர்றதில் இந்த ராணி வந்து இவ்வளோ முட்டை போடுதுங்க. அதனால் இந்த கரையானை அழிக்கணும் அப்படின்னு நம்ம புத்தை உடச்சிட்டு வர்றது, அந்த இடத்துல போட்டு மேலே போய் எதையாச்சும் மண்ணை போட்டு மூடுறது, இல்லை மருந்தை கலந்து சும்மா மேலாப்பில் ஊற்றிட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணுனா எது சாகுனா அந்த முன்னாடி இருக்கிற சிப்பாக இருக்குது பாருங்கள் சண்டை போட வர்றது, அதுதான் செத்து போகும். வேலை செய்கிறது கூட சாவாது. காரணம் என்னென்னா நீங்கள் புத்தை அடிக்கிறீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கிறது கொடுக்குள்ள சிப்பாயும் மூக்குள்ள சிப்பாயும் ரெண்டு இருக்குங்க. இந்த கொடுக்குள்ள சிப்பாய் எப்படி எறும்பு நம்மளை கடிக்குது இல்லைங்க அந்த மாதிரி கடிக்குங்க. கரையானுக்கு பேர் வெள்ளரும்பு தானுங்க. தோல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். இது ஆண்கரையான் வந்து ஈசல்னு நம்ம சொல்லுவோம், ரக்கையை கொண்டு முளைச்சி நிறைய ஆயிடுச்சுன்னா கூட்டு விட்டு வெளியே துரத்திட்டுரும். ஏன்னா அவங்கனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பயன் இல்லைன்னு சொல்லிட்டுங்க. இந்த வேலைக்கார கரையான்கள் வந்து வாய் ஒரு மாதிரி உம்மல் நீர் கூட மண்ணை சேர்ந்து அழகாக புத்து கட்டிடுங்க. இந்த புத்துக்குள்ள நடு புத்தில் தாங்க இந்த ராணி சாம்பர் இருக்கும். அதுக்கு பேர் ராயல் சாம்பர். ராயல்ங்கிறது மகாராணிகள் வசிக்கக்கூடிய இடம். அந்த அளவுக்கு இது பாதுகாக்க வச்சுக்கும். இப்போ நம்ம கரையான அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அந்த ராணி அழிச்சிட்டோம்னா அந்த கூட்டில் அடுத்தது இனவர்த்தி செய்கிறது சூடர் கொச்சுன்னு இன்னொன்று இருக்குங்க. அது வரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் மருந்து ஊற்றினோம்னா எல்லாம் செத்து போயிடும். கரையான் அழிக்கிறது செம்மன் காட்டில் ஒரு சவாலான வேலை தான் நான் சொல்லுவேனுங்க. காரணம் என்னென்னா புத்து கண்டுபிடிச்சி அதோட இருப்பிடம் ஒரு அடி 1.5 அடிக்கு கீழே நாம் மருந்தை கொண்டு போய் செலுத்தணும், சரிங்க. இது வந்து கரையான் வந்து எப்படி இந்த கரும்பு பயிரை தாக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம நடுறமில்லங்க, கரணை நடும்போதே பார்த்தீங்கன்னா கரையான் இருக்கிற காடு, அதாவது செம்மன் காட்டில் நம்ம கரும்பு நட்டோம்னா 40-60% கரும்புகள் வந்து முளைக்கும் திறனையே இழந்துருங்க. கரையான் தான் அரிச்சிருதுங்களே, அப்புறம் எங்கே போய் முளைக்கும்? அது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து இந்த கரையான் வந்து பரவலாக வெய்ய காலம் மழை காலம்னு பார்த்தோம்னா வெய்ய காலத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. இது வந்து வெள்ளை கலர் எறும்பு. கரையான் வந்து வேர் இருக்குது பார்த்தீங்களா, வேர் பகுதியில் வேரை பூரா ஃபஸ்ட்டு இது சாப்பிட்றது இல்லைங்க, அதை அரிச்சு விட்டுருங்க, ரைட்டுங்க. அப்புறம் கரும்பு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்க, கரும்பு பார்க்கறது கரும்பு மாதிரியே தான் நிற்கும். உள்ளுக்குள்ள பூரா எல்லாமே மண்ணேறி போயிருங்க. என்னென்னா கரையா அதை பூரா தின்னுட்டு இதோட கூட்டை அமைச்சுக்கும். நல்ல பலமாக காத்தறிக்குன்னு வச்சுங்க, கரும்பு அங்கங்கே மடமடன்னு சாஞ்சிரும். வெளி அந்த தோல் வந்து அப்படியே தான் இருக்குங்க, சுருக்கங்க இருக்க எதுவும் இருக்காது, உள்ளுக்குள்ளே ஊனே இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். இது கரும்பு செம்மன் பயிர்.

வழக்கமாக நடக்கிறது மணல் பாங்கான் ஏரியாவில் இந்த கரையான் இந்த மாதிரியான சேதத்தை உண்டு பண்ணும். சரிங்க, இப்போ இந்த கரையான் அழிக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, குளோரிபெரிபாஸ் அப்படிங்கிற மருந்து 50 TC இருக்குதுங்க. 50 TC அந்த மருந்து 5 to 10 ml 1 லிட்டர் தண்ணிக்கு கரைச்சி எந்தெந்த தூர், இப்போ ஒரு தூர் கரையானால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதிலிருந்து ஒரு மீட்டர் அந்த வட்டம் ஒரு வட்டம் போட்டு அதில் இருக்க எல்லா தூருக்கும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த கரையானோட தாக்குதல் குறைஞ்சி போயிடும். ஒரு அதாவது கொஞ்சம் நலையற அளவுக்கு ஊற்றுருங்க, கொஞ்சம் தண்ணி கட்டிட்டு அந்த காக்கா வெடிப்பு வர மாதிரி இருக்கும் பாருங்க, மண் ஈரம் இருக்கும் ஈரம் இருக்காது, அந்த நேரத்தில் ஊற்றுனீங்கன்னா மண்ணில் ஈஸியாக நம்ம ஊற்றுற மருந்து ஊடுருவி போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இமிடாக்ளோப்ரேட், பைஃபென்த்ரின், இப்போ நாம் கரையான் புத்தையே பார்த்துட்டோம்னா பைஃபென்த்ரின்லாம் ஊற்றினா அது மேலே பட்டோடனே அது வந்து தோலை உரிக்க விடாது, அப்படியே செத்து போயிருங்க. இந்த மாதிரி மருந்துகளை கரணை நடுறதுக்கு முன்னாடி கலந்து ஊற்றியும் புத்து இருக்கிற இடத்துல பார்த்து ஊற்றியும் கரையான் தென்படுற இடத்துல நீங்கள் கலந்து ஊற்றியும் கரையானை கட்டுப்பாடு செய்யலாம். சரி, அடுத்தது 5வது வந்து வேர்ப்புழு. இதுவும் துளைத்து உண்ணும் பூச்சி தான். வேர்ப்புழு வந்து ஹோலோட்ரைக்கா கன்சாங்கினியான்னு பேருங்க. இது ஒரு வண்டுங்க, வேர்ப்புழுன்னு நம்ம சொல்கிறோமோ தவிர இது ஒரு வண்டு. இந்த வண்டுலோட புழு பார்த்தீங்கன்னா நல்லா கை மொத்தத்துக்கு இருக்குங்க, நம்ம விரல் இருக்குல்லங்க, விரல் மொத்தத்துக்கு இருக்கும், சி மாதிரி இருக்கும், நல்லா கொழு கொழு கொழுன்னு அழகாக இருக்குங்க. தலை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் இருக்குங்க. மார்பு வந்து கடினமாக்கப்பட்ட மார்பு, 3 3 கால் தாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2 to 3 cm, நான் கரையானுக்கு சொன்ன மாதிரி தாங்க 3 cm தான் இருக்கும். வயிறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 cm இருக்குங்க, நல்லா வளர்ந்த புழு. இளம் புழு முட்டையிலிருந்துங்க புழு வரத்துக்கு 270 to 365 நாள் ஆகுங்க. இந்த புழு பார்த்தீங்கன்னா கரும்பு பயிர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மணல் பாங்கான இடங்களில் அதிகமாக தாக்குதலை உண்டை பண்ணுங்க. இது தண்ணி கட்டினோம்னா கீழே போயிருங்க, தண்ணி குறைய குறைய மேலே வந்து வேரை கடித்து சாப்பிட்ரும். வேர் கிடைக்கல, நம்ம தோட்டத்தில் வேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கக பொருள்கள் இருக்குது இல்லைங்களா, அதை கடித்து சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. இது வந்து 1 வருஷம் இதனுடைய வாழ்க்கை சரிதம். கோடைமலை அது பேஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வண்டுகள் வெளியே வரும். அக்டோபர் முதல் நவம்பர் வரைக்கும் இருக்கிற காலத்தில் முட்டையிடுற காலங்க இது. டிசம்பரில் இதோட முட்டையோட பருவம் பார்த்தீங்கன்னா 15 நாளில் முட்டை பொறிச்சிருங்க. 2ம் மற்றும் 3ம் பருவ புழுக்கள் வந்து வேற கடித்து சாப்பிடும். இந்த 2ம் தான் டேஞ்சரானது. 3ம் பருவம் வந்து ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை, கரெக்டாக அந்த கோடைமலை பெஞ்சு முடிஞ்சப்ப பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இது வந்து அந்த வேர்களை கடித்து நல்லா சாப்பிட்ருங்க. கூட்டுப்புழு வரத்துக்கு 14 வாரம், இந்த கூட்டுப்புழு பருவம் மட்டுமே 14 வாரம் இருக்குது. இது நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, வேர் பகுதியில் கொஞ்சோண்டு தோணம்னா வெள்ளை வெள்ளை கலர் புழுக்கள் நல்லா ஒரு 3 to 7 cm வரைக்கும் இருக்கிற புழுக்கள் நல்லா கொழு கொழுன்னு இருந்ததுன்னா அந்த வேர்ப்புழு இருக்குன்னு அர்த்தம். சார் நான் ஒரு செடி தோண்ட முடியாதுங்க அப்படின்னீங்கன்னா, கரும்பு பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருங்க. நீங்கள் 6 to 7 months கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் வட்டம் பேட்ச் பேட்சாக அப்படியே இந்த பேட்சே அந்த பேட்சே அப்படியே வட்ட வட்டமாக காயுங்க. கரும்பு காஞ்சதுன்னா ஒன்று தண்ணி இல்லாமல் காயுங்க, எல்லாம் வேர்ப்புழுனால காயும். இது கரெக்டாக பார்த்து போய் கரும்பை தூக்குனீங்க கரும்பு கையோடு வந்துடும், வேற இருக்காதுங்களே அப்புறம் எங்கேங்க. அதனால் கரும்பு கையோடு வந்துருச்சுன்னா வேர் இருக்கான்னு பாருங்கள், அந்த இடத்த தோண்டி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப்புழு இருக்குங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், நல்லா ஆழமாக உழவு செய்ய வேணுங்க. ஃபஸ்ட்டு கரும்பு பயிரை நடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த புழுவு கூட்டுப்புழுவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பூரா எல்லாம் வெளியே வந்துடும். அடுத்தது வந்து இதுக்கு வந்து நூட்புழு ஒரு உயிர் எதிர்கொல்லியாக பயன்படுதுங்க. நம்ம நூட்புழுவியல் துறையில் கிடைக்குதுங்க அது. அதை வாங்கி அந்த வட்ட வட்டமாக காயுதுன்னு சொன்ன பாருங்க, அந்த காஞ்ச இடத்துக்கு பூரா ஊற்றி விட்டிங்கன்னா தண்ணி கட்டிகிட்டு ஊற்றுங்க, தண்ணி அவசியம். இது மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா அந்த நூட்புழு வந்து இந்த புழுவோட உடம்புக்குள்ளே போய் அது பெருகி இந்த புழுவை அழிச்சிருங்க. பிரிவேரியா பிராங்கைட்டிஸ் அப்படிங்கிற பூஞ்சானத்தை வாங்கி கலந்து இந்த மண்ணில் அடிச்சு விட்டோம்னா இந்த புழு வந்து செத்து போயிடும். சரிங்க சார், இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலைங்கன்னா விளக்கு பொறி இருக்கு இல்லைங்களா, விளக்கு பொறி வாங்கி வச்சிங்கன்னா இந்த புழு தாய் பூச்சி இருக்கு இல்லைங்களா வண்டு, அதை கவர்ந்து அழிக்கலாம். கரும்பு வயலில் பக்கத்தில் வேப்ப மரம்னு வச்சுங்க, ஜூன் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தோட கொழுந்து, அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் வேப்ப மரத்தோட கொழுந்தெல்லாம் வாடுங்க.
இது வாடுறதுக்கு வேற காரணம் இல்லை.

0: வண்டு போய் கடிச்சு சாப்பிடும். அப்போ வேப்ப மரத்து கிளைய வயலில் நட்டு வச்சிங்கன்னா, கரும்பு வயலில் நட்டு வச்சிங்கன்னா, இந்த வண்டெல்லாம் வந்து அந்த வேப்ப மர கிளையில் உட்காரும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு பைக்கோ இல்லை ஒரு ஜீப்போ லைட்டை போட்டு ஒரு வெள்ளை கலர் துணியை கட்டி விட்டிங்கன்னா, இது எல்லா வண்டுமே அந்த வெள்ளை கலருக்கு கவர்ந்திழுக்கப்பட்டு அழிச்சுக்கலாங்க. அப்புறம் நம்ம கடைசி உழவு இருக்கு இல்லைங்களா, கரும்பு நேரத்துக்கு முன்னாடி வேப்ப புண்ணாக்கு மண்ணில் கலந்து போட்டோம்னா அந்த கசப்புக்கு வந்து இந்த புழு வராதுங்க. ஃபிப்ரோ நெல், குரணைங்க 25 கிலோ, இல்லைன்னா காட்டா பைரோக்ளோடைட் அந்த குரணை, இதெல்லாம் மண்ணில் கலந்து அந்த தூரில் இட்டிங்கன்னா இது தண்ணி கட்டும் போது மெதுவாக கரைஞ்சி அந்த புழுவை கொன்றுங்க. மே ஜூன் மாதங்களில் குளோரிபேரி பாசம் இந்த கரும்பு வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் அடிச்சிங்கன்னா இந்த தாய் வண்டுகளை நாம் அழிச்சிடலாங்க. இதன் மூலம் கரும்பில் வர துளைப்பான்களை நாம் கட்டுப்படுத்திக்கலாம்.
1: இதுவரைக்கும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்ன, இதோட தாக்குதல் எப்படி இருக்குது, முக்கியமா பயிரை பார்க்கணும், கரும்பு பயிரில் சோகை உரிக்கிறது ரொம்ப முக்கியம், கரும்பில் கரையான் தாக்குதலை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம், ரசாயன முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம், இப்படி கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள், நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
3: 9940938335
2: அல்லது
3: 8220469
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
3: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 ஆம் ஆண்டு 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 ஆம் ஆண்டு 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம்குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. 34 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் பவானி தேவி தலைமையிலான 24 பேர் கொண்ட இந்திய அணி இப்போட்டியில் பங்கேற்றுள்ளது. ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்திய

0: இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது இதம் ரதத்தின் நேரம். அட்டகாசமான 80 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்களை கேட்கப் போகிறோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு சேர்ந்து ரசிக்க நான் ஆர்ஜே மஞ்சு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ.

0: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
2: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

இதம் ரிதம் கேட்டுட்ருக்கோம். இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் பி சுஷிலா, கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டும் பாடலாசிரியர் வைரமுத்து. தொடரும் பாடல் சங்கர் கணேஷ் இசையில் அந்தஸ்து திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வாலி.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலய தீபம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.

தங்கமணி ரங்கமணி திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் கே எஸ் சித்ரா பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் கேட்டும் பாடலாசிரியர் வாலி. இதமிருதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன்.

இளையராஜா இசையில் காதல் ஓவியம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. இது மிருதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இளையராஜா இசையில் தங்கமகன் படத்திற்காக வாணி ஜெயராம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

இதமிருதம் தரும் நிறைவு பாடல் உயிரே உனக்காக திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை லக்ஷ்மிகாந்த், பியாரிலால், பாடலாசிரியர் வாலி.

0: நேயர்கள் இதுவரை ரசித்தது இதம் ரிதம் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜி மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் இரவு 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good evening. This is Akashvani and I'm Shagun Chopra with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi disburses incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana. Says Indian youth will be at forefront of driving global growth, innovation and entrepreneurship in years to come. Country's first commercial plant to manufacture ammonium nitrate from coal to be set up in Jharsuguda district of Odisha with an outlay of 25,000 crore rupees. Supreme Court rules right to walk on demarcation.

உங்களுடன் நான் பௌசியா. யார் இன்றைய நட்சத்திரம்? தமிழ் திரையுலகில் அவர் எழுதிய பாடல்கள் வெறும் மெட்டுக்களாக மட்டுமல்ல, வாழ்க்கை பாடங்களாகவும் அமைந்தன. உழைப்பு, தன்னம்பிக்கை, சமத்துவம், மனிதநேயம் போன்ற உயர்ந்த கருத்துக்களை எளிமையான தமிழில் மக்களின் மனங்களில் பதித்தவர். குறுகிய காலமே வாழ்ந்தாலும் இவரது வரிகள் காலத்தை வென்று இன்றும் ஒலித்து கொண்டே இருக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் முக்கியமான தாலுக்கா பட்டுக்கோட்டை. தஞ்சை மண் நெற்பயிர்களை மட்டும் அறுவடை செய்யவில்லை, சிறந்த கவிஞர்களையும் செயற்பாட்டாளர்களையும் அறுவடை செய்திருக்கிறது. அவர்களில் முக்கியமானவர்தான் இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம். ஆம் நேயர்களே, பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம். இவருக்கு பட்டுக்கோட்டை வட்டம் செங்கப்படுத்தான் காடு எனும் கிராமத்தில் 1930 பிறந்தார். பல கலைஞர்களைப் போலவே வறுமை இவரையும் விட்டு வைக்கவில்லை. வறுமையின் காரணமாக கிடைக்கும் தொழிலை எல்லாம் செய்து இவர் தன் நண்பர்களுடன் இணைந்து விவசாய சங்கத்தை தஞ்சையில் கட்டியெழுப்பினார். கலை மீது கொண்டிருந்த இவரது ஆர்வம் இவரை சென்னைக்கு வரவைத்தது. 29 வாழ்ந்த கவிஞர் தன் கவிதைகள் மூலம் நூற்றாண்டுகளை கடந்த பகுத்தறிவு, சமத்துவ கருத்துக்களை விதைத்தவர். தேனாறு பாயுது, செங்கதிரும் சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்ற இரண்டே வரிகளில் உழைக்கும் மக்களின் பசியை, வறுமையை உலகுக்கு உணர்த்தியவர். 19 கவிதை எழுத தொடங்கியவர். 1955 படித்த பெண் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் பாடல்கள் எழுத தொடங்கினார். தமிழ் திரையுலகின் முக்கியமான நடிகர்களான சிவாஜி, எம்ஜிஆர் படங்களில் இவரது பல பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. தன் வாழ்நாளில் 180 மேலான பாடல்களை எழுதியுள்ளார். இதோ இவர் எழுதிய அருமையான பாடல் பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

0: கொட்டப்பல்லு பட்டி வாய் நீங்கதான்.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆளுக்கொரு வீடு படத்தில் இடம்பெற்ற செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நம் செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நம் பதவி, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலையுண்டு, குளமானம் உண்டு, வருங்காலமும் உண்டு, அதை நம்பிடுவோம் எனும் இவரது பாடல் உழைப்பின் முக்கியத்துவத்தையும் வேளாண்மையின் பண்புகளையும் எடுத்துரைக்கிறது. இவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மீது அதீத பற்றுடையவர். கௌரவமால் பட்டுக்கோட்டையாரின் திருமணம் பாரதிதாசன் தலைமையில்தான் நடந்தது. பட்டுக்கோட்டையார் தன் கவிதைகளை எழுதுவதற்கு முன்பு பாரதிதாசன் வாழ்க என்று எழுதுவிட்டுதான் ஆரம்பிப்பாராம். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், தன் மனைவிக்கு எழுதும் கடிதங்களிலும் இந்த நடைமுறையை கடைபிடித்தார். கோயம்புத்தூர் தொழிற்சங்கத்தால் இவரை மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொது உடைமை எழுத்துக்களை தாண்டி தன் எழுத்துக்களால் குழந்தைகளையும் சிந்திக்க வைத்தவர். கிராமப்புறங்களில் வேப்ப மரத்தில் பேயிருக்கு, புளிய மரத்தில் பேயிருக்கு என குழந்தைகளை பெரியவர்கள் பயமுறுத்துவர். இதனை சின்னப்பயலே சின்னப்பயலே பாடல் மூலம் அழகாக சொல்லியிருப்பார். வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே இருந்து வெம்பிவிடாதே என்று குழந்தைகளிடத்தில் பகுத்தறிவையும் தைரியத்தையும் விதைத்தவர். இவரது பாடல்கள் நாட்டுப்புற தன்மையுடையது. காதலை கண்ணியமாக தன் கவிதைகள் மூலம் வெளிப்படுத்தியவர். வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்று தனி உடைமை கொள்கைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் இவர். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதோ அரசிலங்குமரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

மணி 32 நிமிடம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இவரின் பாடல்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இவருக்கு தமிழக அரசு பாவேந்தர் பட்டம் அளித்து சிறப்பித்துள்ளது. இவர் நீண்ட காலம் இருந்திருந்தால் இன்னும் பல சாதனைகளை நிகழ்த்தியிருப்பார். இவர் திரைப்படத்துறையில் வாய்ப்பு தேடிய போது எத்தனையோ துன்பங்களை அனுபவித்திருக்கிறார். அதில் ஒன்றுதான், ஒரு நாள் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை பார்க்க போயிருக்கிறார். இவரது கஷ்டங்களை தெரிஞ்ச அவர், ஏன் தம்பி இப்படி சிரமப்படுறீங்க, ஊருக்கு போய் பொழைக்கிற வழிய பாருங்கன்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதற்கு இவர் எழுதிய பாடல்தான், புழலேறி நீர் இருக்க, போக வர கார் இருக்க, பொன்னுசாமி சோறு இருக்க, போவேனா சென்னையை விட்டு தங்கமே தங்கம், நாம் போவேனா தங்கமே தங்கம். இப்படியான பாடல் வரிகள் எழுதியவர் தான் இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம். இவருடைய பாடல் திறனை பார்த்து எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் பாடல் எழுத ஒப்பந்தம் செய்தாராம். தொடர்ந்து எல்லா இசையமைப்பாளர்களும் இயக்குநர்களும் பாட்டு எழுதுபவராக மாறியிருந்தார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். 1955 முதல் 58 காலகட்டங்களில் 19 இசையமைப்பாளர்களுக்கு பாடல் எழுதிய ஒரே கவிஞர் இவர் மட்டும்தான். திரைப்பாடல்கள் தொகுப்பாகி முதன் முதலாக புத்தகமாக வந்த பெருமையும் இவருடைய பாடல்களுக்கு மட்டுமே உண்டு. இதோ இவர் எழுதிய ஒரு அழகான காதல் பாடல், கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஒருமுறை இவரிடம் நிருபர் ஒருவர் பெரிய கவிஞர்களான கம்பன், இளங்கோ, பாரதி போன்றவர்களே பெயரை சிறியதாகி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் இவ்வளவு பெரிய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு இவர், அவர்கள் பெரிய கவிஞர்கள், நான் சின்ன கவியன், ஆகையால் பெயராவது பெரிதாக இருக்கட்டுமே என்றாராம். நகைச்சுவை ததும்ப. அதுபோல் மற்றொரு நிருபர் ஒருவர் உங்கள் வாழ்க்கை வரலாற்றை பத்திரிகையில் எழுத வேண்டும் என்று கேட்க, அவரை தம் வீட்டிலிருந்து அழைத்துக் கொண்டு தெருவில் சிறிது தூரம் நடந்து சென்றாராம். பிறகு ரிக்ஷா ஒன்றில் அவரை அழைத்துச் சென்றார். அதன் பிறகு பஸ்ஸில் பயணம். கடைசியில் கார் ஒன்றில் ஏறி தன் பாடல் பதிவான ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போய் இறங்க, தன் கூட பயணித்த நிருபர் கவிஞரே வாழ்க்கை வரலாறு என்று ஞாபகப்படுத்தியுள்ளார். அதற்கு முதலில் நடையாய் நடந்தேன், பிறகு ரிக்ஷாவில் போனேன், அதன் பிறகு பஸ்ஸில் போக நேர்ந்தது, இப்போது கார். இதுதான் என் வாழ்க்கை, இதில் எங்கே இருக்கிறது வரலாறு என்று சிரித்து கொண்டே தன் வாழ்க்கையை சொல்லிவிட்டு போய்விட்டாராம் கவிஞர். இதோ இவர் எழுதிய மிகவும் பிரபலமான பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
2: தம்பி,

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். நகைச்சுவை உணர்வுடன் விளங்கிய இவர் சென்னையில் ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் ஒரு இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. அதோடு பழுது பார்க்கும் வேலை நடப்பதாக சிவப்பு கொடி ஒன்றும் நடப்பட்டிருந்தது. அதை பார்த்த இவர் தன் அருகில் இருந்தவரிடம், எங்கெல்லாம் பள்ளம் விழுந்து அது மேடாக நிரப்ப வேண்டுமோ அங்கேயெல்லாம் சிவப்பு கொடி வேண்டும் என்று தன்னுடைய கொள்கையை, நகைச்சுவை உணர்வை அவரிடம் வெளிப்படுத்தியிருந்தார். சமூக அவலங்களை மையப்படுத்தி பல பாடல்களை எழுதியவர். தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விடாம விழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், மேலே போனா எவனும் வரமாட்டான், இத புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான் என்று எழுதியிருந்தார். ஆம், உண்மைதான், மேலே போனா யாரும் வரமாட்டார்கள். இவர் சொல்லாத தத்துவமும் இல்லை, பாடாத அறிவுரை இல்லை, எழுதாத காதலும் இல்லை. இதோ இவர் எழுதிய பாடல் இரும்பு திரை திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மயில் மார்க் சம்பாரவை.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தமிழ்நாட்டின் கடைக்கோடி தமிழனுக்கு பொது உடைமை போதித்த இவர் படித்ததோ 2ஆம் வகுப்பு. வறுமையின் காரணமாக விவசாயம் பார்த்திருக்கிறார், மாடு மேய்த்திருக்கிறார், மீன் விற்றிருக்கிறார். இப்படி இவர் செய்யாத தொழில்கள் இல்லை. இவரின் அப்பா பொது உடைமை சிந்தனை கொண்டவர். பொது உடைமை சிந்தனை நிறைந்த குடும்பத்தில் பிறந்து வறுமையில் வளர்ந்ததால் அவரால் தொழிலாளர்களின் வழியை, கோபத்தை, நியாயத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்ய முடிந்தது. 1000 காலத்துக்கும் தேவையான சிந்தனைகளை சினிமா பாடல்களின் மெட்டுக்குள் அடக்கியது இவரின் திறமை. சினிமாவுக்குள் நுழைவது இன்று போல் அன்று எளிதானதல்ல. இவரின் சினிமா ஆசையில் சென்னை வந்து நாடகத்துக்குத்தான் முதன் முதலில் பாட்டெழுதினார். நாடகத்திலேயே இவரின் பொது உடைமை வேட்கை ஆரம்பமாகிவிட்டது. இதன் பிறகு பாண்டிச்சேரியிலிருந்த பாரதிதாசனிடம் சிஷ்யனாகும் வாய்ப்பு இவருக்கு வாய்த்தது. எழுத்தில் ஆற்றல் பெற்றிருந்தாலும் பாரதிதாசனிடம் நேரடியாக தன் கவிதைகளை காட்ட பட்டுக்கோட்டையாருக்கு ஒரே பயம். அகல்யா என்ற பெயரில் எழுதி காட்டியிருக்கிறார் கவிதைகளை. படித்த பாரதிதாசன் அவர்கள் பாராட்டிய பிறகே அது தன் கவிதைகள் என்று உண்மையை சொல்லியிருக்கிறார். இதுதான் பாரதிதாசன் மேல் பட்டுக்கோட்டையார் கொண்டிருந்த பிரமிப்புக்கான அடையாளம். இவர் சினிமாவுக்கு வந்த நேரத்தில் கண்ணதாசன், மருதகாசி, உடுமலை நாராயணன் போன்ற ஜாம்பவான்கள் திரைப்பட பாடல்களை எழுதி கொண்டிருந்தனர். அந்த மலைகளுக்கு இடையில் மடுவாக நுழைந்த இவர் அடுத்த சில ஆண்டுகளில் தன் நடையை பின்தொடரும் அளவுக்கு கூர்மையான வார்த்தைகளை கொண்டு பாடல்களை எழுதினார். இதோ இவர் எழுதிய பாடல் சௌபாகியவதி திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், இகத்தில் இருக்கும் இன்பம் எத்தனையானாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம். இவரின் இந்த வரிகளை வியந்து, அடேங்கப்பா, நான் மேடையில் பொது உடைமை கேட்டிருக்கிறேன், சட்டசபையில் பொது உடைமை கேட்டிருக்கிறேன், பள்ளியில் பொது உடைமை கேட்டிருக்கிறேன், காதலில் பொது உடைமை சொன்ன ஒரே கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்தான் என்று ஒரு மேடையில் வைரமுத்து சிலாகித்து நினைவு கூறியுள்ளார். அவர் காதலில் கூட பொது உடைமை சிந்தனை நிறைந்திருந்தது என்பதன் வெளிப்பாடுதான் அது. இதோ பாடல் அமுதவல்லி திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு.

காலம் கடந்தாலும் கவிதை அழியாது, மக்கள் மனதில் இடம் பிடித்த சொற்கள் என்றும் வாழும். அப்படிப்பட்ட மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் பாடல்களும் சிந்தனைகளும் தொடர்ந்து நம்மை வழிநடத்தட்டும். நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: மயில்மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான், பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், FM 103.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள், இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போகும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். எஸ், இன்னைக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இருந்து நேயர்கள் அழைக்காம, அதாவது தூரமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமா நம்ம நிகழ்ச்சி

நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்க நேயர்களும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். 04222312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி 1980-92 வரைக்கும் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஸோ புதிதாக வர நேயர்களுக்கும் நம்ம வழி கொடுக்கலாம். போன வாரம் யாராவது கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த வாரம் கொஞ்சம் தவிர்த்து, புதுசாக யாராவது தூரத்து மாவட்டங்கள்லேருந்து நிறைய நேர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் முதலாவது வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து வி எம் சத்திரம்லேருந்து அம்புஜம் அம்பலவாணன் இவங்க விருப்பமாக பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பிரியா திரைப்படத்திலிருந்து

0: பத்து மணி ஆறு நிமிஷம் மெலடி மெட்டுக்கல்லுடைய முதல் காலர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: அனைவருக்கும் இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: இந்த இனிமையான பொழுதுல சின்ன தாய் படத்திலிருந்து ஏரி கர பூங்காற்று அப்படிங்கிற படம்.
0: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெலடி மெட்டுக்களினுடைய அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: கோலை குயில்ங்கிற படத்துல இருந்து மலைநாட்டு மச்சானே, அந்த பாட்டு.
0: இதோ அந்த பாடல்.

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் பாடல் வரணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 04222312103 2317 0 4 6 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு 1980 to 1992 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அடுத்த காலர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: கல்லுக்குடியிலும் படத்திலிருந்து ஒரு சிறு பொன்மணி அத்தையும் அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேர்களுடைய விருப்ப பாடல்களை ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும் மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில அடுத்த காலர் வணக்கம்.
1: இரவு வணக்கம்மா, நான் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: படம் சேலக்கல்லா வல்லவன். பாடல் வந்து அம்மன் கோயில் கிழக்காலே என்ற அற்புதமான பாடல். இரவு நேரத்தில் அனைவரும்
0: இதோ அந்த பாடல்.

0: நேரம் 10:26. மெலடி மெட்டுக்கள்னுடைய அடுத்த காலர், வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்பு தெருக்கே சுப்பிரமணியன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: படம் சின்ன கவுண்டர், பாடல் முத்துமணி மாலை. எல்லா நேயர் நெஞ்சங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்பு.
0: இதோ அந்த பாடல்.

மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திண்டுக்கல் கலைவாணி சிவசண்முகம் அண்ணாநகர் திண்டுக்கல்ல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல் நேயர்கள் 04222312103 23 23 17 04 6 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தாராபுரத்திலிருந்து சுப்பிரமணியம். இதோ அந்த பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ரவிச்சந்திரன் நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்

0: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்குறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
1: என்ன
2: பாட்டு வேணுங்க?
1: இதோ அந்த பாடல்.

இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில பங்கு கொண்டு கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி டாடா பை பை சொல்லி கிளம்புவது நான் பவுசியா. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள். தொடர்ந்து காலை தென்றல் நிகழ்ச்சியில் பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் எம் யூசுப், சூலமங்கலம் சகோதரிகள், எஸ் பி பாலசுப்ரமணியம், டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகள் அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் சி ஜென்னி அவர்கள் வழங்கும் சிற்றுரை. 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகள். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிர்வாணிச்சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. பகல் 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 12:40 தமிழில் செய்திகளை தொடர்ந்து வசந்த இல்லம் 12:50 கேட்கலாம். 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன்

மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 3-2 டீ டைம், மாலை 4-2 கெட்செட்கோ, 5-2 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்த நேரலையில் எடுத்துரைக்கிறார் மருத்துவர் திலீப் வி ஆர் அவர்கள். 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. மேல்நாட்டு மருமகள் சஷ்டி விரதம், புதிய தோரணங்கள், எத்தனை கோணம் எத்தனை பார்வை, யார் திரைப்படத்திலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முதல் 7:15 வரை பொன்மாலை பொழுது. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை குறித்த தினசரி தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல். 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மைய ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். 8:05 இதமிருதம், 9:15 மயிலிறகு திரை விமர்சனம், படம் பொண்ணுக்கு தங்க மனசு, நடிகர்கள் சிவகுமார், ஜெயசித்ரா, இயக்குனர் தேவராஜ் மோகன். 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பமாக. நள்ளிரவு 11 மணி முதல் அதிகாலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். சென்னை மெட்சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோடில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். சேலமில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காடில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: ஒலிக்க வரும் பாடல் கண்ணுபட போகுது ஐயா திரைப்படத்திலிருந்து. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பிஜு, மனோ, சுஜாதா பாடியது. சூழ்ந்த சோகங்கள் இனி இல்லை, எப்போதும் ஆழ்ந்த ஆனந்தம்தான். ஏன் நீ வந்ததால்?

நிகழ்ச்சி தொடர்பு அடுத்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் ப. விஜய், இசை எஸ். ஏ. ராஜ்குமார். உன் பாதையை பார்த்திருந்தேன், எப்போது என் வாசல் வருவாய் என வந்தது தெரியாமல் காத்து கொண்டிருக்கின்றேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலை ஏற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா.

0: நிகழ்ச்சி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 98 78 71 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலி ஏற்றி ஹரிஹரன் அரிணை பாடியது. என்னுள் உந்த நிழல் எப்போதும் பிரியாமல்

நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து சொர்ணலதா அருண்மொழி பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை இளையராஜா. மடியில் கிடந்ததால் மனம் பறந்தது, எல்லாம் கனவாய் இருந்தது, நனவாய் மாற இதயம் ஏங்குது.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேர்லை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மாணிக்கம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பவதாரணி பாடியது. உன்னை பார்த்த பின்பு கனவுகள் எல்லாம் சிறகுகள் விரிக்கின்றன.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அறிவுமதி ஏற்றி ஹரிஹரன் பவதாரணி பாடியது. மேகத்தின் ஓவியமாய் அவள் காலடி தடம் வானவில்லாய் என் வாசல் வந்தாள்.

தொடரும் பாடல் பாட்டாளி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் கலைக்குமார், இசை எஸ் ஏ ராஜ்குமார். கேள்விக்கணைகளால் வேள்வி செய்தாலும் ஏனோ என் இதயத்தில் இன்பத்தை கொடுக்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் நித்யஸ்ரீ ஸ்ரீராம் பாடியது. பாடலை ஏற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரகுமான்.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பிரபாகரன், சாந்தி ரமேஷ், மதுரை சோ சண்முக சுந்தரம், ஏழுகிணறு அபுதாகிர், கோதண்டராமன் கோதண்டராமன், கண்ணையன் நடராஜன், வீரராகவன் மாதவரம், ரியாஸ் பாத்தி லாகூர் பாகிஸ்தான், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தியாகராயநகர் ரங்கராஜன், ராசாமகன் அரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பொன்னேரி கலில் அகமத், சிவகுமார் கோயம்புத்தூர், கனி இளங்குமரன் அமைந்தகரை சென்னை. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கு வரும் பாடல்

0: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை, அவர்

இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் சுகத்தை முழுமை தராது, நாளை என்னும் நாளை விட்டு இன்று மட்டும் ரசிக்க முன்னு பின்னு பின்னு பின்னு பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கும் புரியாத ஒரு நிற மயக்கத்தில் இருவரும் இருக்கையை காதலன் யாரென்று.

0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி

0: இளமை தொடங்கி முதுமை வரங்கி இழலை போனே கூடவா
1: இதய ஓஞ்சலாடவா
0: இனிய ராகம் பாடவா இளமை தொடங்கி முதுமை வரங்கி இழலை போனே கூடவா

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கைரேக பார்த்து ஜோசியம் சொல்வேன் கேளுங்க, சொன்னது நடக்கும் பாருங்க. கைரேக பார்த்து ஜோசியம் சொல்வேன் கேளுங்க, சொன்னது நடக்கும் பாருங்க. வெள்ளையான பல்லு உள்ள நாரி கொம்பு, ஏழடி வேங்க தோலும் இருக்கு. வா

ரயிலுக்கு கண்ணாலே குறி வச்சாக்கா அட தப்பாது என்னாலும் சொன்னேன் சத்தியமே கைரேகே பார்த்து ஜோசியம் போய்

மயிரேக பார்த்து ஜோசியம் சொல்றேன் கேளுங்க, சொன்னது நடக்கும் பாருங்க. வெள்ளையான பல்லு புள்ளனாரி கொம்பு ஏழடி வேங்கே போலும் இருக்கு. வா

சிந்தும் பணி முத்துக்கள் உந்தன் செவ்வாயின் அழகு.

பக்கங்கள் சிந்தும் பணி முத்துக்கள் உந்தன் செவ்வாயின் அழகு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் ஏற்றி வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து ஜி ராமநாதன் இசையில் பி லீலா பாடியது.
1: காத்திருப்பான் கமல கண்ணன்.

0: இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.

கொல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். பதவினி என்று தொடங்கும் சாளக பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். தொடர்ந்து மரியாத காதுரா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்.

0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம்.
2: சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம்.